அவருக்கு அழகான பாடல் ஒலித்தோய்ந்தது இத்திரைப்படத்துக்காக. ஓகே, நான் வந்தா போக்கெல்லாம் சற்று ஓய்வு எடுக்க தவணை, ஏன்னா விடியல் வந்தாச்சு இல்ல. இனிமையான காலை பொழுதோடு பயணத்து கொண்டு இருக்கின்றது. நீங்களும் நல்ல பல விஷயங்களோடு தொடர்ந்து மணிந்திருக்கலாம். உங்க வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 பக்கம் கூடாகவும் இணைந்து சந்தோஷமான வாழ்த்துக்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மழை பேற்படுத்துங்க 0 1 2 2 5 0 0 1 கதை போல 0 1 2 2 5 1 1 1 கழை பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல பல விஷயங்களை கொண்டு வரணும். ஆரோக்கியமான ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். சுறுசுறுப்பாகவும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சிறந்த நாளாக அமைய வேண்டும். வெள்ளிக்கிழமை விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சந்தோஷமான ஒரு காலை பொழுதோடு எல்லோரும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல விஷயங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இந்த காலை பொழுது ஆரம்பமாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு எழுந்தாலே இந்த நாள் முழுக்க முழுக்க சந்தோஷமான ஒரு நாளாக அமையும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஓகே, எல்லோருக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவிக்கும் போதும் அந்த நாள் எங்களுக்கு சந்தோஷமான நாட்களாக மாறும். எனவே சந்தோஷம், நிம்மதி, அதே போல நல்ல பல விஷயங்களை நாங்கள் நினைத்து அந்த நாட்களை நாங்கள் பயணிக்க ஆரம்பிக்கின்ற போது அந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையில நாங்கள் வழிகாட்டாம காலை பொழுது இந்த நாள் எங்களுக்கு சிறப்பான நாள் அமைய போது அப்படின்னு சொன்னாலே இந்த நாள் எங்களுக்கு சிறப்பான நாளாக அமைக்கும் என்பது எல்லோருடைய மன எண்ணங்களை கொண்டு அந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொள்கின்ற விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. வசந்த தோடு இணைந்து நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வாழ்த்துக்களோடையும் நல்ல பல விஷயங்களோடையும். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு என்னோடு பகிர்ந்து கொண்டிருந்தாங்க சின்னையா மகாதேவன், மகள் அர்ஷினி, அதே போல ஜமீலா ஹம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு 15, மும்தாஜ் பேக்கம் நிகழ்ச்சி இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. அதே போல ராசையா வந்திருக்கிறாங்க, மகள் பத்மினி, தினு, அதே போல வசந்த், வசந்தி, வசந்தன் சொன்னங்கள் எல்லோரையும் இணைத்துக் கொண்டிருந்தாங்க. சிவமூர்த்தி மாத்தளையிலிருந்து இணைந்திருந்தாங்க. இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. விழுவத்தில் இருக்கும் மகள் அகத்தியாக்காகவும் பாடல் கேட்டிருந்தாங்க. ஓகே, எல்லாருக்காகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடிகளின் கட்சியோடு.

0: நேரம் 5:45.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

இரண்டாம் உலகம் திரைப்படத்துக்காக அந்த பாடல் ஒலித்தோய்ந்தது. புதுமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் விடிகள் நிகழ்ச்சியோடு. நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்கின்ற நேரம் காலை 5:51 கொண்டிருக்கிறது. நல்ல பல விஷயங்கள், சுப காரியங்கள், நல்ல எண்ணங்களோடு தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து மழைப்பேற்படுத்தி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக்கூடாக இணைந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் அப்படி சொல்லியிருக்கிறாரு. பண்டாரவிலிருந்து வினோதன், வினு, லதா, கிஷாந்தன், ரோஷான், ஷபினாஸ் எல்லாரும் இணைந்திருக்கின்றாங்க. ரிஸ்மான் வந்திருக்கிறாரு, குட் மார்னிங் சொல்லி. இனைய காலை வணக்கம் ரசலராஜ் இணைந்திருக்கிறாரு. இனைய காலை வணக்கம் அவிசா வலையிலிருந்து சுபாஷ். இன்று தனது மகள் கவினியாவின் 7வது பிறந்த நாளாம். அவரை வாழ்த்துறாங்க அம்மா பவி, தம்பி ஆதேஷ் மற்றும் குடும்பத்தார் வாழ்த்துவதாக சொல்லிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தருவது கொள்கின்றோம். என்றும் அவங்க சந்தோஷமாக 100 வருஷம் நீண்டாயிலோடு நோய் நொடியற்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியினூடாக வாழ்த்துக்களை தருவது கொள்கின்றோம். அதே போல ஹாய் அக்கா, அன்பான காலை வணக்கம், இப்படி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இனைய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சிஸ்டர், நலமா நல்வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும். மாளிகாவத்திலிருந்து சந்திரா மணிமணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றாங்க. இனி காலை நேர வணக்கம் ஊர்கா விடவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறதாக சொல்ல இருக்கிறாங்க. வட்டவிலையிலிருந்து பார்த்திபன், ஹாய் சகோதரி, அன்பான காலை வணக்கம், இன்று நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, இனிய காலை வணக்கம். மனைவி ஜியா, மகன்மார்கள் மதுஷன், தருண் அனைவருக்காகவும் பாடல் தாருங்க. முருகேஷ் தியக்கல வட்டவலையிலிருந்து சொல்ல இருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம். கொழும்பு 5 ஸ்ரீவன் ரயிலில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறதாகவும் சொல்ல இருக்கிறாங்க. அதே போல வசந்த உறவுகள் மற்றும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேமோதர, கூகுள், ஆதித்யா குடும்பத்தினர் இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. பெரிய நீனாவளியிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கங்களோடு அன்பான வணக்கம் சகோதரி, நானும் பழமை போன்ற நிகழ்ச்சியோடு நினைந்திருக்கின்றேன். மயிலம்பலியிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. இதே போல வேலுசாமி வந்திருக்கிறாங்க, பிள்ளையார் கோயிலடி உப்புக்குளம் மன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் மாண்பான அருமையான வெள்ளியின் காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை.

வாழ்த்துக்கள், நலமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க ஐயா? அன்பான காலை நேர வணக்கம் உங்களுக்கும் வசந்த் சொந்தங்களுக்கும், அவசவலை பேண்டிக் ஸ்டேட்டட் குமார் தங்கத்துறை, நித்திய வாணி, கிருஷாந்தினி, துஷாந்தினி, ருஹன்யா, அதே போல ஹர்ஷனி, கோபிஷன், சுரேஷ்குமார் ஆகியோருடன் இணைந்து பாடல் கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. செங்கலடி ஷக்கிலா சந்திரசேகரம் இனி காலை வணக்கமும் வாழ்த்துக்களோடும் பகிர்ந்திருக்கிறாங்க. அக்கா அன்பான காலை வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டம் 35 கிராமம் வேணு நளினி வந்திருக்கிறாங்க பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலையில் வணக்கம், நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். இந்நாள் அனைவருக்கும் சுப நாளாகமை வாழ்த்துக்கள். ரஞ்சினி கோஸ்லாந்தில் இருந்து இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்து தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் விரிகள் நிகழ்ச்சியோடு நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன்.

புதுமதியொரு புதிய காலை பொழுதோடு விடியல் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களை அழைப்பேற்படுத்தி பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல பேஸ்புக்கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பேற்படுத்துங்க 0112125001க்கு, அதே போல 0112125111க்கு அழைப்பேற்படுத்தலாம். இனிய காலை வணக்கம் சொல்லி எனக்கு தினக்குள்பன் குரு வந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் ரிஸ்வான் பேர்வழியிலிருந்து வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் பவானி சந்திரகலா இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அக்கா நான் லலிதா அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம், எப்படி சுகம் என்று கேட்டிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல பல விஷயங்களை கொண்டு வரணும், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனகரத்தினம் சங்கானையிலிருந்து இணைந்து இருக்கிறாரு. இதே போல இனிய காலை நேர வணக்கம் அக்கா நான் மேரு வந்திருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை நேர வணக்கம் கரோலின் ஆகாஷம் இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று பசரையூரே பாலச்சந்திரன் இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். வாகரில் இருந்து சுவேந்திரன் வந்து சொல்ல இருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சகோதரி புவனேஸ்வரன் வந்திருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. ராஜித் வந்திருக்கிறாரு. இதே போல அன்பான காலை நேர வணக்கம் உங்களுக்கும் வசனம் சொன்னங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தியாகு வந்து இணைந்து சொல்ல இருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் தரணிய கலையிலிருந்து பத்மஸ்ரீ இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் விழுப்புரத்திலிருந்து பாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன நிர்மலா தேவி இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. ஹாய் அக்கா வணக்கம், நானும் தெமோதரையிலிருந்து யுகராஜ் பாபா வந்திருக்கிறாரு. வசந்தம் சொன்னங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெண்பனையிலிருந்து பதிமலர் எனது கணவர் கணேசன் இன்று பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அவரை மகன் மகள் பேரு பிள்ளைகள் அனைவரும் வாழ்த்துக்கிறதாக சொல்ல இருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வசந்தத்தின் முடிவில் நிகழ்ச்சியினூடாக வாழ்த்துக்கள். கொழும்பு 15 ரமேஷ்காந்த் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. இதே போல ஹாயக்கா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். போட்பேட்டையிலிருந்து அவிசாவலையை சேர்ந்த சந்திரகுமார் இந்திரா தம்பதிகளின் அன்பு மகன் சந்திரகுமார் திவாகரன் தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அமிலத்தில் அவரை அம்மா அப்பா மற்றும் அண்ணா துஷாந்தன் தம்பி தினுஷன் மற்றும் எல்லாரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வசந்தத்தின் உரிகள் நிகழ்ச்சியினூடாக ஓகே. இதே போல வணக்கம் இனிய காலை என்று சொல்லி அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அம்மான காலை வணக்கம் மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திப்பதாக துண்டமனார் செல்வசந்தி சுதன் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வள்ளுவத்தில் இருந்து வந்திருக்கிறாரு. இதே போல இனிய வணக்கம் சகோதரி நிரான் கண்ணன் தேகவீட்டிலிருந்து சொன்னிருக்கிறாங்க. சுகி வந்திருக்கிறாரு. அதே போல அன்பான இனிய காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் உஷாந்தினி சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் நவீன் காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். உங்கள் வசந்தத்தின் விடுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு புதிய ஒரு புத்தம் புதிய ஒரு நாளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வெள்ளிக்கிழமை 8 திகதி.

0: இன்று 2026 மே மாதம் 8 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 5:55 முதல் 7:25 வரை, யமகண்டம் பிற்பகல் 2:55 முதல் 4:25 வரை, ராகு காலம் காலை 10:25 முதல் 11:55 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
1: மேஷம் தனம், ரிஷபம் முயற்சி, மிதுனம் நிறைவு, கடகம் ஓய்வு, சிம்மம் அசதி, கன்னி யோகம், துலாம் புகழ், விருட்சிகம் நட்பு, தனுசு போட்டி, மகரம் வரவு, கும்பம் நற்செயல், மீனம் வெற்றி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் தனம், ரிஷபம் முயற்சி, மிதுனம் நிறைவு, கடகம் ஓய்வு, சிம்மம் அசதி, கன்னி யோகம், துலாம் புகழ், விருட்சிகம் நட்பு, தனுசு போட்டி, மகரம் வரவு, கும்பம் நற்செயல், மீனம் வெற்றி.
0: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சு.
2: பாடலை தொடர்ந்து வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

நாளிடலில் இடம்பெற்றுள்ள செய்திகள் தொடர்பான விரிவான விளக்கங்களோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது தமிழக அரசியலை மையப்படுத்தியதான செய்திகள் பிரதான தலைப்புச் செய்திகளாக வெளிவந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே விஜயனுடைய பதவியேற்பு இன்னும் இழுபறையில் இருப்பதாகவும் அதனை மையப்படுத்தியதான பல்வேறு தகவல்கள் பத்திரிகைகளில் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை பலத்தை காட்டுமாறு தமிழக ஆளுநர் திட்டவட்டு அறிவிப்பு என்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஆளுநர் மீது பலரும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுகுறித்த தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமான செய்திகளாக வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் கூட்டணிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அண்மை காலமாக அதிகமாக பேசப்படுகிறது. எனவே இதுகுறித்து இன்றைய தினம் நாங்கள் முதலாவதாக சுயாதீன செய்தி பார்வையில் பார்க்க இருக்கின்றோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகளுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றன. அதுகுறித்த செய்திகளையும் நாங்கள் காணலாம். குறிப்பாக இந்த சாய்ந்தமருது கல்முனை உள்ளூராட்சி மன்ற விவகாரம் குறித்த விடயங்கள் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சாய்ந்தமருது நகரசபை சட்ட ரீதியானது என அறிவிப்பு, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்த செய்தியும் பத்திரிகைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சுரேஷ் சலே தாக்கல் செய்த ரிட் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாக இருக்கின்ற அதேவேளை மற்றொரு முக்கியமான செய்தியும் வெளியாக இருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கப்பில சந்திரசேனவுக்காக போலி பணியாளர்கள் முன்னிலையாக இருக்கிறார்கள். இந்த விவகாரம் குறித்தும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுகுறித்த செய்திகளையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. அவசர கால சட்டம் இன்னும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டிருப்பதான தகவல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதமரும் இதனை மையப்படுத்தியதான ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த அவசர கால சட்டம் அனாவசியமாக பயன்படுத்தப்படாது, நாட்டு மக்களுடைய நலனுக்காகவே இந்த அவசர கால சட்டம் பயன்படுத்தப்படும் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்ததாக மற்றொரு பிரதான விவகாரமும் நேற்றைய தினம் சபையில் சூடுபிடித்த விவகாரமாக மாறியிருந்தது. மொக்கா தோட்ட விவகாரம் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுகுறித்த தகவல்கள் நேற்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மஸ்கலியா மொக்கா தோட்டத்தில் காவலாளி ஒருவர் தோட்ட உதவி முகாமியாளரால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்துதான் எதிர்க்கட்சிகள் நேற்றைய தினம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தன. எனவே அதற்கு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் சபையில் பதிலளித்திருக்கின்றார். அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு மிக முக்கியமான விவகாரம் குறித்து அமைச்சர் சந்தன அபிரத்ன நேற்றைய தினம் சபையில் வெளிப்படுத்தியிருக்கின்றார். 10 வருடங்களை பூர்த்தி செய்யாத ஊழியருக்கும் சேவை பணிக்கொடை என்பதான விடயம் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அமைச்சர் நலிந்த ஜாயதிசவும் ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வடக்கில் தபால் சேவை குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் துரித நடவடிக்கைகள் எடுக்கும் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தங்கத்தினுடைய விலையில் அதிரடி மாற்றம் ஏற்பட்டிருப்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. வாகன இலக்க தகடுகளை விரைவில் அச்சிட நடவடிக்கை என்பதாகவும் அந்த செய்திகளை நாங்கள் அவதானிக்கலாம். அதுபோலவே காலநிலையை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக பிரசுரமாக இருக்கிறது. மத்திய மலைநாட்டினுடைய நீரேந்தும் பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி கிடைத்து வருவதாகவும் பதுளை மாவட்டத்தில் கடும் மழை வீழ்ச்சி இருப்பதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் உங்களுடன் விரிவாக பேசியிருக்கிறோம். அந்த வகையில் தமிழக அரசியல் குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தலாம். சமூக வலைதளங்களிலும் மிக முக்கியமான பேசு பொருளாக எதிர்பார்ப்பு முக்கிய விடயமாக அந்த விடயம் மாறியிருக்கிறது. எனவே அந்த விடயம் குறித்து இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் தலைப்புகளை வழங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியினை பின்வருமாறு தந்திருக்கிறது. விஜய் ஆட்சி அமைப்பதில் தொடரும் சிக்கல்கள், பாதுகாப்பு வாபஸ், இன்று ஆளுநருக்கு எதிராக காங்கிரஸ் போராட்டம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. நேரில் சந்தித்து வேண்டுகோள் விடுக்கின்ற போதும் விஜய் ஆட்சி அமைப்பதை தடுத்து வரும் ஆளுநர், தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு, ஆளுநருக்கு எதிராக பாரிய எதிர்ப்பலை உருவாகிறது என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையிலும் அது பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. விஜயின் பதவியேற்பு இழுபறி நிலையில் பெரும்பான்மை பலத்தை காட்டுமாறு தமிழக ஆளுநர் திட்டவட்ட அறிவிப்பு, ஆளுநர் மீது பலரும் கண்டனம், திமுக அதிமுக கூட்டுக்கும் முயற்சி என்பதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்து நாங்கள் இப்பொழுது பிரதானமாக அவதானம் செலுத்தலாம். எனவே அண்மை காலமாக எதிர்பார்ப்பு மிக்க தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருந்த பட்சத்தில் தான் அதுகுறித்த முடிவுகள் வெளியாகிய பின்னரும் இந்த விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர்
முதல்வர் விஜய் ஆளுநரை புதன்கிழமை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் வியாழக்கிழமை மீண்டும் ஆளுநரை சந்தித்து தனி பெரும்பான்மை கட்சியான தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும், பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை சந்தித்து புதன்கிழமை அதாவது 6ஆம் தேதி உரிமை கோரிய நிலையில் ஆதரவு எம்எல்ஏக்களினுடைய முழு பட்டியல் கொடுக்க வேண்டும் என ஆளுநர் மாளிகை தரப்பில் கோரப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 108 இடங்களில் தற்பொழுது தாவேகா வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. எனினும் அறுதி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்பதால் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கும் காங்கிரஸ் இடதுசாரிகள் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆகிய கட்சிகளுக்கு தாவேகா ஆதரவு கோரி கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் இதில் காங்கிரஸ் 5 இடங்களிலும் இடதுசாரிகள் தலா 2 இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட காங்கிரஸ் தாவேகாவுக்கு திடீர் ஆதரவு அளித்திருக்கிறது. இதனையடுத்து தாவேகாவினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 112 உயர்ந்திருக்கிறது. எனினும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவையாக இருக்கிறது என்ற விடயம்தான் முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறது. இந்த நிலையில் ஆதரவு உறுப்பினர்களுடைய முழு பட்டியலை கொடுக்க வேண்டும் என ஆளுநர் மாளிகை தரப்பில் தாவேகாவிடம் கோரப்பட்டுள்ளதை அடுத்து திட்டமிட்டபடி விஜய் வியாழக்கிழமை பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவில்லை. இதனையடுத்து ஆதரவு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் நோக்கத்தில் தாவேகா தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுபோல கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதனிடையே திடீர் திருப்பமாக வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் புதுச்சேரி புதுக்குப்பத்தில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. அதாவது கட்சி தாவல்களை தடுப்பதற்காகவே இவ்வகையான ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் ஆளுநரை புதன்கிழமை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகா ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை நேற்று 7ஆம் தேதி விஜய் மீண்டும் சந்தித்து அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் எல் அல்கீருடன் சந்திப்பின் பொழுது தாவேகா தலைவர் விஜயிடம் பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் கோரப்பட்டதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தமிழக சட்டப்பேரவையில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் என்னும் அறுதி பெரும்பான்மையை பெற முடியாத நிலையில் இருக்கிறது. எனவே திமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் 5 உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த நிலையில் இன்னும் 6 பேர் ஆதரவு தேவைப்படுகிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடனும் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஆளும் தரப்பில் பெரும்பான்மைக்கு தேவையான 118 பேர் பட்டியல் கோரப்பட்டதாகவும் ஆட்சி அமைத்த பிறகு பேரவையில் நிரூபிக்கிறோம் என்றும் தாவேகா தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அப்போது பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படும் நிலையில் 113 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு எப்படி ஆட்சி அமைக்கப் போகிறீர்கள் என்று ஆளுநர் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. மேலும் விஜய் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் பெரும்பான்மை எட்ட இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் என்பதாகவும் எந்தெந்த கட்சிகள் ஆதரவளிக்க தயாராக இருக்கிறது என்றும் ஆளுநர் விளக்கம் கேட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஆளுநர் எழுப்பிய கேள்விகளுக்கு விஜயும் தாவேகாவினுடைய நிர்வாகிகளும் விளக்கம் அளித்ததாகவும் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என்று உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுக்காதது குறித்து ஆளுநர் மாளிகை அளித்திருக்கின்ற விளக்கத்தில் பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தாவேகாவிடம் பெரும்பான்மை இல்லை, பலத்தை நிரூபித்தால்தான் ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியும், சட்டசபையில் யார் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என ஆளுநர் கருதுகிறாரோ அவரையே ஆட்சி அமைக்க அழைக்க அரசியல் சாசனம் வழிவகை செய்கிறது, தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் போதுமானது, பலம் இருப்பதை ஆளுநரிடம் உறுதிப்படுத்த வேண்டும், ஆளுநருடைய இந்த முடிவை அரசியல் சாசன பிரிவு 361 படி எளிதில் கேள்வி கேட்க முடியாது, எனவே பெரும்பான்மை இருக்கிறது என விஜய் நிரூபித்தால் அடுத்த நிமிடம் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார், தமிழ்நாட்டில் நிலையான அரசு அமைய வேண்டும் என்பதில் ஆளுநர் உறுதியாக இருக்கிறார் என தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு பல்வேறு விளக்கங்களை கூறி ஆளுநர் தற்போதைய சூழலில் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. பெரும்பான்மை என நிரூபித்தால் மட்டுமே விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் முடிவு செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தாவேகாவினுடைய தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களுடைய ஆணையை அவமதிப்பதாக என்று
மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி தன்னுடைய எக்ஸ் தளத்திலும் அவர் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை மக்கள் எந்த கட்சிக்கும் வழங்கவில்லை. இந்த முடிவு தமிழ்நாட்டு வரலாற்றில் முன்னே போதும் நிகழாதது. என் சகோதரர் ஸ்டாலின், மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயற்படுவோம் என்று அறிவித்திருக்கிறார். அவரது அரசியல் முதிர்ச்சியை நான் மதிக்கிறேன். இப்போது அரசியலமைப்பு பொறுப்பில் இருப்பவர்களும் அதே கடமையை நிறைவேற்ற வேண்டும். இது கோரிக்கை அல்ல, அவர்களுடைய அரசியலமைப்பு கடமைக்கான நினைவூட்டல் என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களுடைய ஆணையை அவமதிப்பதாகும். 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்னும் பதவியேற்க முடியாமல் இருக்கிறார்கள். இது மாநிலத்துக்கு நேரும் அவமானம், மக்களாட்சிக்கு ஏற்படும் சேதம். பெரும்பான்மை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும், ராஜ்பவனில் அல்ல என எஸ் ஆர் பொம்மை வழக்கில் உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருப்பது கட்சி அரசியல் அல்ல, ஓர் இந்திய குடிமகனுடைய கொள்கை குரல். இது தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்புக்கு மரியாதை கிடைத்தே ஆக வேண்டும் என்பதாக கமல்ஹாசன் பதிவிட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் தெரிவித்திருக்கிறது. தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கக்கூடியவருடைய பட்டியலை ஆளுநர் கோர முடியாது. அவருக்கு தனிப்பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை சட்டப்பேரவையில் தான் நிரூபிக்க வேண்டும், அதனை நிரூபிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அதனை விடுத்து காலம் தாழ்த்துவதன் மூலம் பாஜக தலையீடு செய்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஐயத்தை உருவாக்கியிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல. எங்களை பொறுத்தவரையில் மக்கள் அளித்த தீர்ப்பின்படி விஜய் முதல்வராக பதவியேற்பதுதான் சரி. அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். தாவேக்காவை பாஜக கையாளுகிறது என்பதுதான் தொடக்கத்திலிருந்து என்னுடைய கருத்து. இருந்த போதும் அவரை கையாளவும் கட்டுப்படுத்தவும் பாஜகவுக்கு முயற்சிக்கிறது. அவரை கட்டுக்குள் வைத்திருக்க நெருக்கடிகளை தருகிறது. பாஜகவும் RSSம் அவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது காங்கிரசுடனும் இடதுசாரிகளுடனும் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் ஆட்சி அமைக்க விரும்புவதாகவும் விஜய் சொல்லியிருப்பதை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம். இதில் உள்ள நல்லது கெட்டது, நிறை குறை, எதிர்கால அரசியல் போக்குகள் உள்ளிட்டவற்றை பரிசீலிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இது குறித்து ஒரு முன்கூட்டிய முடிவை அறிவிக்க முடியாது என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு பாஜக முயற்சிக்கிறது. அதற்கேற்ப ஆளுநரும் செயற்படுவதாக தெரிகிறது. உடனடியாக விஜயை பதவியேற்க அனுமதிப்பதுதான் அரசியல் சட்டப்பூர்வமான கடமை. இதனை ஆளுநர் செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு அரசியலை அவர்கள் மேலும் குழப்ப போவதுதான் கருத்தாக இருக்கிறது என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். தனிப்பெரும் கட்சியாக தாவேக்காவை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், எனவே விஜயை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் இன்னும் முடிவெடுக்காமல் குழப்பம் உருவாகுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார். இது ஏற்புடைய விடயம் அல்ல என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 118 MLAக்கள் ஆதரவை காண்பித்துவிட்டு பதவியேற்புக்கு வாருங்கள் என ஆளுநர் சொல்ல முடியாது. தாவேக்கா தலைவர் விஜய்க்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும். அமித்ஷா விளையாட்டு தமிழகத்தில் அரங்கேறுகிறது. எனவே பாஜகவினுடைய தலையீட்டை தமிழகத்தில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்கள் தீர்ப்பின்படி விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதுதான் சரி. எங்களுடன் இணைந்து தாவேக்கா ஆட்சி அமைக்க விரும்புவதை நாங்கள் பரிசீலிக்கிறோம். ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பது தொடர்பாக விஜய் கடிதம் எழுதினார், தொலைபேசியிலும் பேசியிருக்கிறார். ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று கூறியிருக்கிறோம் என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கின்றார். எனவே அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து ஆளுநர் செயற்பட வேண்டும் என்றும் பதவியேற்புக்கு முன்பு தாவேக்கா தனது பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் நிர்பந்திப்பது ஏற்புடையதல்ல என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலும் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் கடந்த April 23 நடந்த புனித சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் எந்த ஒரு கட்சிக்கும் தனித்து ஆட்சி அமைக்கும் வகையில் தெளிவான தீர்ப்பை வழங்கவில்லை. எனினும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 108 உறுப்பினர்களை வழங்கி அதனை தனி பெரும்பான்மை எண்ணிக்கை கொண்ட கட்சியாக தேர்வு செய்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தாவேக்கா தலைவர் சி ஜோசப் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி உரிமையினை கோரியிருக்கிறார். எனவே அதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து அவராலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் விஜய் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் 6 எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் என ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவரது பேட்டி பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டதாக அமைந்திருக்கிறது. விஜய் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் 6 எந்த தொந்தரவும் செய்யாமல் அவரது ஆட்சியை கவனிப்போம். அரசியல் சட்ட சிக்கல் ஏற்படுவதை திமுக விரும்பவில்லை. விரைவில் இன்னும் ஒரு தேர்தல் நடத்தப்படுவதையும் நாங்கள் விரும்பவில்லை. விஜய் கட்சி தங்கள் அறிவித்திருக்கின்ற தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவதுடன் திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் தொடர வேண்டும் என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே புதிய அரச பாடசாலை மாணவர்களுக்கான இலவச காலை உணவு திட்டம், பெண்களுக்கு
மகளிருக்கு உதவித்தொகையாக ரூபாய் 1000 வழங்குவதை தொடர வேண்டும். விஜய் பெண்களுக்கு 2500 ரூபாய் வழங்குவதாக கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றுவது கடினம் என்ற விடயங்களும் ஸ்டாலினால் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் குறித்து இன்னும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்து பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

விளம்பரடைமலையின் பின்னர் சுயாதீன செய்தி பாருகின்றோம். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் இந்த விடயம் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. 113 பேருடன் எப்படி ஆட்சி அமைப்பீர்கள்? தமிழக ஆளுநர் கொடுத்த கேள்விக்கு விஜய் கொடுத்த விளக்கம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மக்கள் வழங்கிய ஆணையை மதியுங்கள், விஜயை பதவியேற்க அனுமதியுங்கள் என்பதாகவும் அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இன்னும் பல்வேறு விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ தனிப்பெரும்பான்மை இருந்தால் அரசியல் சாசன பிரிவு 164(1)ன் கீழ் ஆளுநர் அதன் தலைவரை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்து அவரது ஆலோசனைப்படி அமைச்சரவை சகாக்களையும் நியமிக்க வேண்டும். எந்த ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத நிலையில் மட்டுமே ஆளுநர் சுயமாக முடிவெடுக்க முடியும் என்ற விடயம் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவையில் தனது பெரும்பான்மையை நிரூபிப்பார் என்று ஆளுநர் கருதினால் கட்சியினுடைய அல்லது கூட்டணியின் தலைவரை பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் முதல்வராக நியமிக்கலாம். அவர்கள் குறிப்பிட்ட காலவரையில் தங்களது பெரும்பான்மையை நிரூபிக்க அவகாசம் வழங்க ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லாத எந்த ஒரு கட்சியையும் சாராத ஒருவரால் நிலையான ஆட்சியை வழங்க முடியும் என்று ஆளுநர் கருதினால் அவரை முதல்வராக நியமித்து குறிப்பிட்ட கால அளவில் தனது பெரும்பான்மை நிரூபிக்க வாய்ப்பளிப்பதற்கும் ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது. இந்த நிலையில் நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கின்ற தாவைக்காவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு உறுப்பினருடைய முழு பட்டியலை கொடுத்தால்தான் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பேன் என்ற பொறுப்பு ஆளுநரின் செயலுக்கு அனைத்து தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது. எனவே ஆளுநருடைய உரிமை குறித்து சட்ட வல்லுநர்களும் பல்வேறு விடயங்களை இந்த சமயத்தில் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். எனவே ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு தான் இருக்கிறது. யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் உரிமை

0: அழைப்பு விடுத்த பிறகு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஆதரவை நிரூபிக்க முடியாத நிலையில் பேரவையை கலைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. பேரவையை கலைத்த பின்னர் அதிக நாட்கள் அதனை காலியாக வைத்திருக்க முடியாது. எனவே இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய உரிமை ஆளுநருக்கு உண்டு என சட்ட வல்லுநர்கள் இந்த விடயம் குறித்தும் தற்பொழுது கருத்துக்களை வெளியிட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனிடையே அதிமுகவுடன் இணைந்து கூட்டணியை ஆட்சி அமைக்க முக ஸ்டாலின் திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி அமைப்பதோ அல்லது அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதாகவோ அரசியல் ரீதியாக ஏற்புடையதாக இருக்காது என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஸ்டாலினை வலியுறுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. விஜய் ஒருமுறை ஆட்சி அமைத்துவிட்டால் அடுத்து 10 முதல் 15 ஆண்டுகள் வரை அவருக்கு பதவியிலிருந்து அகற்றுவது கடினமாகிவிடும். அத்தகைய சூழல் உருவாகுவதை தடுப்பதற்கு திராவிட கட்சிகள் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும் என்று திமுக மூத்த தலைவர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே திமுகவும் அதிமுகவும் இணைந்து பொதுவான குறைந்தபட்ச சீர்திட்டத்தின் அடிப்படையில் கூட்டாக அரசை வழிநடத்தலாம் என்பதே திமுகவுக்குள் முன்வைக்கப்படும் வாதமாக இருக்கிறது. இந்த பின்னணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாறுவன் ஆகியோருக்கு மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். ஸ்டாலினின் அழைப்பை ஏற்று 3 தலைவர்களும் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்திருக்கிறார்கள். எனவே இதனுடைய இன்னும் பல தலைவர்களும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் மு க ஸ்டாலின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒருவேளை இவர்கள் கூட்டமைத்தால் தாவைக்காவினுடைய அனைத்து உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் இன்று காலை வெளியான செய்திகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தமிழக அரசியல் களம் இன்னும் சூடுபிடித்திருக்கின்ற நிலையில் விஜய் எப்போது முதல்வராக பதவியேற்க போகிறார் என்பதுதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இலங்கையிலும் இந்த விவகாரம் மிகவும் முக்கியமான சூடுபிடித்த விவகாரமாக மாறியிருக்கிறது. இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலும் இந்த விவகாரம் குறித்து பல்வேறு கருத்தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்து வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான விடயமாக இந்த விடயம் தற்பொழுது அனைவருடைய அவதானத்தினையும் பெற்றிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சபையில் நேற்றைய தினம் ராதாகிருஷ்ணன் எம்பி ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். விஜயின் அரசாங்கத்துடன் உறவு வைத்துக் கொள்கை என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் விஜயின் அரசாங்கத்துடன் உறவுகளை வைத்துக் கொள்வதால் இலங்கையில் எதிர்கால அபிவிருத்தியில் ஒரு பங்கை பெற்றுக் கொள்ள முடியுமாக இருக்கும் என்று நம்பிக்கை கொள்வதாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் ஊரளியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். தமிழன் பத்திரிகையுடைய இரண்டாம் பக்கத்தில் அந்த விடயம் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்ட பகுதியில் தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரையில் அறிவிக்கப்பட்ட எந்தவித உதவியும் போய் சேரவில்லை. ஜனாதிபதி 13 ஊரளியாவுக்கு வந்து இது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். தோட்ட பகுதிகளில் காணிகளை பெற்றுக் கொள்வதில் உள்ள சிக்கலால் அதனை கொடுக்க முடியாமல் இருப்பதாக கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் தோட்டப்பகுதி மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதன்படி காணி உரிமையை பெற்றுக் கொண்டால் இது தானாக வந்து சேரும் என்ற விடயமும் அவரால் இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த விடயத்துடன் விஜயின் அரசாங்கத்துடன் உறவு வைத்துக் கொள்க என்பதான விடயத்தினையும் அவர் அடையாளப்படுத்தி பேசியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்காலத்தில் என்ன விடயங்கள் தமிழகத்தில் நடந்து வரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.
1: இதை நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்தியாவிலே இப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே திரு விஜய் அவர்கள் அதிகமான ஆசனங்களை பெற்று தமிழகத்தினுடன் முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இன்று நாளை அவரது முதல்வராக பணியெடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதற்கு உறுதுணையாக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்களை பற்றி நாங்கள் இங்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கு இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் என்பது மட்டுமல்ல, திரு செங்கோட்டையன் அவர்கள் 2018 இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய யாழ்ப்பாண பகுதியிலே யாழ்ப்பாண புத்தக சாலைக்கு கிட்டத்தட்ட 100,000 புத்தகங்களை அவர் கொடுத்ததை இந்த நேரத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதே போல மட்டக்களப்பு புத்தகசாலைக்கு
0: 50,000. நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்தலாம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பிரசுரமாக இருக்கிறது. வீரேசிர பத்திரிகையில் ஒரு செய்தி பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சாய்ந்தமருது நகரசபை சட்ட ரீதியானது என அறிவிப்பு, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு, எல்லை நிர்ணய நடவடிக்கைகளை 2 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய உத்தரவு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். அனைத்து பத்திரிகையிலும் அந்த விடயம் பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. சாய்ந்தமருது நகரசபை சட்ட ரீதியானது எனவும் அதனால் அந்த உள்ளூராட்சி மன்றத்துக்கான தேர்தலை விரைவாக நடத்த நடவடிக்கை எடுக்குமாறும் உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. சாய்ந்தமருது நகரசபை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் அகமது லெபை முகமது சலீம் என்று மற்றும் அப்துல் ரஹீம் முகமது அசேம் ஆகிய பிரதேசவாசிகள் இருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவினுடைய

0: அறிவிப்பை அறிவித்தே குறித்த நகரசபையினுடைய சட்டத்தன்மையை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வா தலைமையிலான நீதியரசர்களான பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் பி அபேகோன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் அமர்வு வழக்கை விசாரித்து இந்த தீர்ப்பை நேற்று அறிவித்திருக்கிறது. கடந்த 2020 பிப்ரவரி மாதம் 14 திகதி அன்று இலக்கம் 2162 விஸ்தட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கல்முனை மாநகர சபை கலைக்கப்பட்டு புதிய சாய்ந்தமருது நகரசபை அப்போதைய உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சரினால் நிறுவப்பட்டது. எனினும் பின்னர் அமைச்சனுடைய செயலாளரினால் அந்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டதால் தேர்தல்கள் ஆணைக்குழு சாய்ந்தமருது நகரசபைக்கான வேட்புமனுக்களை கோருவதை தவிர்த்தது. இதனை சவாலுக்குட்படுத்திய சாய்ந்தமருது பகுதியை சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களான அகமது லெப்பை முகமது சலீம் மற்றும் அப்துல் ரஹீம் முகமது ஆசிம் ஆகியோரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடைய தலைவர் உள்ளிட்ட அதன் உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை அமைச்சர் அமைச்சனுடைய செயலாளர் அம்பாறை தெரிவத்தாட்சி அதிகாரி சட்டமாதிபர் உள்ளிட்ட 18 பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தார்கள். மனுதாரர்களுக்காக சட்டத்தரணிகளான ரஷ்மி டயஸுடன் சிரேஷ்ட சட்டத்தரணி சுரேஷ் ஞானராஜா ஆஜராகியிருந்தார். எனவே இதன் குறித்து பல்வேறு விடயங்கள் வெளியாகின்றன. 17 பிரதிவாதியாக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவும் 18 பிரதிவாதிக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பரும் ஆஜராகியிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் ஜனக் டி சில்வா தலைமையிலான நீதியரசர்கள் அமர்வு சாய்ந்தமருது நகரசபையை நிறுவிய அரச வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதாயின் அதற்கான அதிகாரம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்ட விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருக்கே உள்ளதாகவும் அதனால் அமைச்சின் செயலாளருக்கு அதனை ரத்து செய்ய முடியாது எனவும் அவரின் தலையீட்டின் கீழ் செய்யப்பட்ட ரத்து செய்தல் சட்ட ரீதியானது அல்ல எனவும் தீர்மானித்தது. அத்துடன் கல்முனை மாநகர சபை மற்றும் சாய்ந்தமருது நகரசபை ஆகியவற்றினுடைய எல்லை நிர்ணயத்தை செய்து தேர்தலை நடத்த அரசு தவறியுள்ளதாகவும் அதன் ஊடாக மனுதாரர்களுடைய அரசியலமைப்பு ஊடாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற 12(1) மற்றும் 14(1) உறுப்பினர்களின் கீழான உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்தது. சாய்ந்தமருது நகரசபையை நிறுவிய அரச வர்த்தமானி அறிவித்தல் B8 என குறிப்பிடப்பட்டு வழக்கு வனத்தில் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த ஆவணம் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது சட்ட ரீதியிலான அதிகாரமிக்க ஆவணம் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதனால் சாய்ந்தமருது நகரசபை சட்ட ரீதியானது எனவும் அது சட்ட ரீதியாக சரியான முறையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்தது. வழக்கில் 12A பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு விசேட உத்தரவை பிறப்பித்திருக்கின்ற நீதிமன்றம் கல்முனை மாநகர சபை மற்றும் சாய்ந்தமருது நகரசபைக்கான எல்லைகளை நிர்ணயம் செய்யும் நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்க உத்தரவிட்டிருக்கிறது. இதற்காக நியமிக்கப்படும் தேசிய எல்லை நிர்ணய குழு 2 தமது நடவடிக்கைகளை நிறைவு செய்து அமைச்சருக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீதியரசர் ஜனக் டி சில்வா எழுதியிருக்கின்ற இந்த 29 பக்க தீர்ப்பில் எல்லை நிர்ணய குழு அமைச்சருக்கு பரிந்துரைகளை சமர்ப்பித்த பின்னர் அவற்றை அமைச்சர் ஜனாதிபதிக்கு உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் பிரிவுகள் மற்றும் அதன் எல்லைகள் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த எல்லை நிர்ணய நடவடிக்கைகளின் பின்னர் கல்முனை மாநகர சபை மற்றும் சாய்ந்தமருது நகரசபைக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவே அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான மிக முக்கியமான செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கிறது. அதுபோல மற்றொரு செய்தியையும் நாங்கள் அவதானிக்கலாம். இன்றைய தினம் பீரேஸ்ரீ பத்திரிகையின் 2 பக்கத்தில் அந்த செய்திக்கு பின் வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சலை தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணை ஆரம்பம். சிஐடியின் தடுப்பு காவல் உத்தரவை செல்லுபடியற்றதாக கோரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவை செல்லுபடியற்றதாக கோரி அரசு புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பிரதானி சுரேஷ் சலை தாக்கல் செய்த ரிட் மனு மீதான பரிசீலனை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் ஆரம்பமானது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ரோஹந்த அபே சூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன் பொழுது சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஏரத் இந்த மனுவை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான இயலுமை குறித்து தாம் ஆரம்பகட்ட ஆட்சேபணிகளை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாத நீதிமன்றத்துக்கு உள்ள அதிகாரம் தொடர்பிலேயே இந்த ஆட்சேபணைகள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனை தொடர்ந்து மனுதாரரான சுரேஷ் சலை சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன விடயங்களை முன்வைத்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் அதுகுறித்து ஆராய்வதற்காக விஜித் மலல்கொட குழு ஜனக் டி சில்வா ஆணைக்குழு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் ஐ இமாம் தலைமையிலான குழு மற்றும் ஜாக்கிடி அல்விஸ் குழு என பல விசாரணை ஆணைக்குழுக்களும் குழுக்களும் நியமிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றின் மூலம் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதை தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி, இந்த எந்த ஒரு விசாரணை ஆணைக்குழு அல்லது குழுக்களுடைய அறிக்கைகளிலும் எனது சேவை பெறுநர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்பதற்கான எந்த ஒரு சாட்சியமும் முன்வைக்கப்படவில்லை என்பதனை வலியுறுத்தியிருக்கிறார். தாக்குதல் நடைபெற்ற காலப்பகுதியில், அதாவது 2019 ஜனவரி மாதம் முதல் நவம்பர் 30 தேதி வரை எனது சேவை பெறுநர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பாதுகாப்பு பாடநெறி ஒன்றில் கலந்து கொண்டிருந்ததாகவும், தாக்குதல் இடம்பெற்ற பொழுது அவர் இலங்கையில் இருக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் அசாத் மௌலானா என்பவர் பிரித்தானியாவினுடைய சேனல் 4 ஊடகத்துக்கு வழங்கிய கருத்துக்களின் அடிப்படையிலேயே எனது சேவை பெறுநருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி, அசாத் மௌலானா கூற்றுக்களுக்கு எந்தவித சாட்சியை பெறுவதையும் இல்லை என தெரிவித்திருந்தார். அசாத் மௌலானா என்பவர் இலங்கையினுடைய நீதிமன்ற கட்டமைப்பை மிக மோசமாக விமர்சித்துள்ளதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக கூறப்பட்ட சட்டத்தரணி, அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஏன் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இவ்வாறான நபர்களை சாட்சிகளாக பயன்படுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களம் எனது சேவை பெறுநரை சிறையில் அடைக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் 2016 ஆண்டு நவம்பர் 18 தேதி இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் பொழுது அப்போதைய நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச 32 இலங்கை முஸ்லிம்கள் சிரியாவுக்கு சென்று ஐஎஸ் அமைப்பில் இணைந்துள்ளதாக வெளிப்படுத்தியதையும் அவர் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூர்ந்திருந்தார். எனவே எனது சேவை பெறுநர் ராணுவ புலனாய்வு பிரிவுடைய பிரதானியாக இருந்த பொழுது இலங்கையில் வளர்ந்து வரும் இஸ்லாமிய அடிப்படைவாதம் குறித்து தேசிய பாதுகாப்பு சபையிலும் எச்சரித்திருந்ததாக கூறப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி, அத்தகைய எச்சரிக்கைகள் எதனையும் கவனத்தில் கொள்ளாத அதிகாரிகள் தற்போது செய்தி கொண்டு வந்தவருக்கே சுடும் வேலையை செய்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதன் பின்னர் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 4 தேதி முன்னெடுக்க நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது. தொடர்ந்து விடயங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன, தனது தடுப்பு காவலில் இருக்கின்ற எனது சேவை பெறுநர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய 6 மாடியில் உள்ள மிகச்சிறிய அறையொன்றில் தடுத்து வைக்கப்பட்டதாக முறையிட்டிருந்தார். அது மனிதர்கள் தங்குவதற்கு பொருத்தமற்ற இடம் என்றும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத், குற்றப்புலனாய்வு திணைக்கள கட்டடம் மிகவும் பழமை வாய்ந்தது எனவும் அங்குள்ள அதிகாரிகளும் குறைந்த வசதிகளுக்கு மத்தியிலேயே கடமையாற்றுவதாகவும் கூறப்பட்டிருந்தார். இருப்பினும் ஒவ்வொரு நபரும் கௌரவமான முறையில் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என சுட்டிக்காட்டிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர், இந்த விடயம் குறித்து பிரதிவாதிகள் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலுக்கு அறிவித்திருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம். மிக முக்கியமான விடயமாக இந்த விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தியும் நாங்கள் காணலாம். கப்பிலவுக்காக முன்னிலையான போலி பிணையாளர்கள் தலா 15,000 ரூபாய்க்கு ஆஜரான இருவருக்கு விளக்கம் அறிகிற என்பதாக வீரகேசரி பத்திரிகை 2 பக்கத்தில் நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான மற்றொரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கப்பிர சந்திரசேனவுக்கு நீதிமன்றினால் விதிக்கப்பட்ட 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீர பணிகளை வழங்குவதற்காக பணத்தை பெற்றுக்கொண்டு பணியாளர்களாக முன்னிலையான இருவரை எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கமுறையில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் 6 தேதி உத்தரவிட்டிருக்கிறது. மேற்படி வழக்கு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சாஞ்சி ஆராய்ச்சி வத்தியைச் சேர்ந்த முகமது ரிஸ்வான் மற்றும் முகமது இர்ஷான் ஆகிய இருவரை வாலித்தோட்டம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் இவ்வாறு விளக்கமுறையில் வைக்க 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பணிகளில் விடுவிக்கப்பட்ட கபில சந்திரசேனவை தமக்கு யாரென்று தெரியாத நிலையிலும் தலா 15,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே தாம் பணியாளர்களாக ஆஜரானதாக சந்தேக நபர்கள் விசாரணையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தேவா மற்றும் திஸ் எனப்படும் இருவரின் கோரிக்கைக்கு இணங்கவே தாம் இவ்வாறு ஆஜரானதாகவும் தமக்கு நிலையான வருமானம் அல்லது தொழில் எதுவும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிணைச்சட்டத்தின்படி சந்தேக நபரை அறிந்தவர் மாத்திரமே பணியாளர்களாக இருக்க முடியும் என்ற நிலையில் இவர்களுக்கும் கபில சந்திரசேன எந்த தொடர்பும் இல்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதை அடுத்து அவர்களின் கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை பரிசோதித்து இருவரையும் கைது செய்திருந்தனர். சந்தேக நபர்களுடைய பின்னணி மற்றும் அவருடைய கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட விதம் குறித்து முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். மேலும் மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்கிறத்தை கருத்தில் கொண்ட நீதவான் சந்தேக நபருக்கு சார்பாக பணியாளிகளாக முன்னிலையான இரு நபர்களையும் எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் புதன்கிழமை உத்தரவிட்டிருக்கிறார். இருக்கிறார். கடந்த 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏர் பஸ் விமானங்களை கொள்முதல் செய்த பொழுது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் வழக்கிலேயே கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தமை கூறப்படத்தக்கது என்பதாகவும் அந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் மற்றொரு விடயம் குறித்து மறுத்ததாக அவதானம் செலுத்தலாம். இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் அந்த செய்தி பின்வருமாறு பிரசுரமாக இருக்கிறது. தினியாய வலயத்தின் 4 பாடசாலைகளுக்கு இன்று பூட்டு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். தினியாய கல்வி வலயத்திற்குட்பட்ட 4 பாடசாலைகள் இன்று 8ஆம் தேதி மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த பகுதி பாடசாலை மாணவர்களிடையே காய்ச்சல் வேகமாக பரவி வருவதன் காரணமாக சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரையின் பேரில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தினியாய வலய கல்வி பணிப்பாளர் நிஷாக்கா ஹெட்டிகூட தெரிவித்திருக்கின்றார். இதற்கமைய தினியாய மத்திய கல்லூரி, தெனியாய ராஜபக்ச மகாவித்யாலயம், தெனியாய புனித மெத்யூ இருமொழி பாடசாலை மற்றும் பல்லேகம சித்தார்த்த வித்யாலயம் ஆகிய பாடசாலைகள் இவ்வாறு மூடப்பட இருக்கின்றன. குறித்த பாடசாலைகளுடைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நோய் பரவல் அதிகரித்துள்ளமையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுமாறும், பிள்ளைகளுக்கு நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறும் சுகாதார பிரிவினர் கோரிக்கை விடுத்திருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடன் காலநிலையை மையப்படுத்தியதான செய்திகளையும் நாங்கள் அடுத்ததாக இணைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக மலையகத்தினுடைய நீரேந்து பகுதிகளில் தற்பொழுது அதிக மழை வீழ்ச்சி இருப்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. மத்திய மலைநாட்டின் நீரேந்தும் பகுதிகளில் தொடர்ந்தும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். கடந்த சில நாட்களாக மத்திய மலைநாட்டின் ஊரலியா மாவட்டத்தில் மஸ்கிலியா பிரதேசபைக்குட்பட்ட பகுதிகளில் மாலை வேளையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீர்த்தேக்கங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கடந்த பல மாதங்களாக மத்திய மலைநாட்டின் ஊரலியா மாவட்டத்தில் கடும் வெப்பமான வானிலை நிலவியதால் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் வெகுவாக குறைந்து கொண்டே வந்த நிலையில் தற்போது மீண்டும் மாலை வேளையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதன் காரணமாக நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் சற்று உயர்ந்திருக்கிறது. இந்த மழை காரணமாக பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தொழிலாளர்கள், பண்ணையாளர்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் உள்ள அனைத்து நீரூற்றுகளும், ஓடைகளும் மற்றும் ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள் தற்போது நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் மழை பெய்யும் வழிகளில் நீர்த்தேக்கங்களுக்கு நீரை வழங்கும் சாமிமலை ஓயா, மறை ஓயா, சீத்தல கங்குலா ஓயா, காட்மூர் ஓயா, காசல்டி நீர்த்தேக்கத்திற்கு நீரை வழங்கும் பிரதான கங்கைகளான முகமந்தலா ஓயா, கெசல்கமு ஓயா, ஹட்டன் ஓயா, தலவாக்கலை பகுதியில் உள்ள மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு நீரை வழங்கும் பிரதான கங்கைகளான மகாவலி கங்கை ஆகியவற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக மாலை வேளையில் கனமழை பெய்யும் பொழுது ஆற்றுப்பகுதியில் நீராடுவதையும் அந்த பகுதிக்கு செல்வதையும் தவிர்க்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பதுளை மாவட்டத்திலும் கடும் மழை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. பதுளை மாவட்டம் உள்ளிட்ட மலையகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் இடியுடன் கூடிய கனமழையால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பசறை, ஹாலியல, லுணுகல, வெளிமட, உவ பர்ணகம, பண்டாரவல மற்றும் ஹால்துமுல்ல ஆகிய பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை வலுப்பெற்று பெய்து வருவதனால் அன்றாட செயற்பாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல பகுதிகளில் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் சில தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து சேவைகள் இடையூறு ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கிராமப்புற சாலைகள் வழியாக பயணம் செய்வதில் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். மேலும் மலைச்சரிவுகள் காணப்படும் பகுதிகளில் மண் சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிக்க அவதானத்துடன் இருக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே அவசர சேவைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மழை தொடரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்து அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது அவசியம் என்பதான வேண்டுகோள்களும் இதன் பொழுது முன்வைக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்திகளும் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல திவ்வா புயலால் சேதமடைந்த பாலம் புனரமைக்கப்படாமையால் மக்கள் அசௌகரியம் என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் தமிழன் பத்திரிகையிலும் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நுவரெலியா பஸ் நிலையத்துக்கு செல்லும் பாலம் திவ்வா புயலால் கடுமையாக சேதமடைந்து இன்று வரை புனரமைக்கப்படாமல் இருப்பது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தி ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. அனர்த்தம் இடம்பெற்று 6 மாதங்களுக்கு மேலாகியும் நிரந்தர தீர்வு எதுவும் எட்டப்படாமல் தற்காலிகமாக மாற்றுப்பாதைகள் ஒன்றை மட்டுமே அமைத்து அதிகாரிகள் தங்களுக்கான பொறுப்பை மறந்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுவதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் இந்த பாதையை தற்போது மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்படுவதால் பொதுமக்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். நுவரெலியா மாநகர சபை அபிவிருத்திகள் குறித்து பெரிய பெரிய திட்டங்களை அடிப்படையை வகுக்கிறது. ஆனால் மக்களுடைய அத்தியாவசிய தேவையான இந்த பாலத்தை 6 மாதங்களாக சீரமைக்க முடியாது, அசமந்த போக்கில் காணப்படுகிறது. மேலும் சுற்றுலா நகரமாக விளங்கும் நுகரையுடைய அடிப்படை கட்டமைப்புகள் கூட பராமரிக்கப்படாத நிலையில் இருப்பது மாநகர சபையின் செயலற்ற தன்மையினையே வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுவதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்தியிருக்கிறோம். அதாவது பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பேசப்பட்டது முக்கியமான விடயங்கள் குறித்த செய்திகளாகவே இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பின்வருமாறு பிரசுரமாக இருக்கிறது. அவசர கால நிலை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிப்பு, 139 மேலதிக வாக்குகளினால் அங்கீகாரம், ஆதரவாக 145, எதிராக 6 வாக்குகள் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அவசரகால நிலையை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்க 139 மேலதிக வாக்குகளினால் பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளையின் கீழான அவசரகால நிலையை நீடிக்கும் வர்த்தமானி அறிவித்தல் மீதான விவாதம் நேற்று 7ஆம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற்றது. விவாத முடிவில் அவசரகால நிலையை நீடிக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வாக்கெடுப்பை கோரியிருந்தார். இதனையடுத்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவசரகால நிலையை நீடிக்க ஆதரவாக 145 வாக்குகளும் எதிராக 6 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் 139 மேலதிக வாக்குகளினால் அவசரகால நிலை நீட்டிக்க அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவசரகால நிலை நீட்டிப்புக்கு ஆதரவாக அரசு தரப்பினரும் எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழரசு கட்சியும் வாக்களித்திருந்தார்கள். ஏனைய எதிர்க்கட்சிகள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என்ற விடயமும் அதில் தெரிவிக்கப்படுகிற மிக முக்கியமான விடயமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பிரதமரும் இதுகுறித்து ஒரு விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் தினகரனுடைய 3ஆம் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின் வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களின் நலனுக்காகவே அவசரகால நிலை நடைமுறை எக்காரணங்களுக்காகவும் தவறாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதாக அதற்கு உபத்திரப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அரசாங்கம் அவசரகால நிலையின் மூலமாக பிரதி பலன்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்து வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அவசரகால நிலை நாட்டு மக்களின் நலனுக்காகவே தற்காலிகமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என குறிப்பிட்ட பிரதமர், எக்காரணங்களுக்காகவும் அந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதாகவும், கடந்த அரசாங்கங்களுடைய செயற்பாடுகளினால் அவசரகால நிலை தொடர்பில் மோசமான அனுபவங்கள் உள்ளன என்பதனையும் அவர் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளையின் கீழான அவசரகால நிலையை நீடிக்கும் வர்த்தமானி அறிவித்தல் மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே பிரதமரும் இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அத்தியாவசிய சேவைகள் வழங்குவதை வினைத்திறனாகும் வகையிலுமே அவசரகால நிலை தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை கொண்டு எவரும் கைது செய்யப்படவில்லை. போதைப் பொருள் சுற்றி வளைப்புகள் மற்றும் கைதுகள் இடம்பெறவில்லை. பொதுமக்கள் சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மூலமே போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார்.
1: ජනතාවට සේවාවන් අකණ්ඩව සපයා ගැනීමටත් දිත්වසුලිකුණාටුවෙන් නැතිවෙච්ච බලපෑමට බලපෑම නිසා ඒ සේවාවන් නැවත යථා තත්ත්වයට පත් කිරීමට අවශ්‍ය වනේ කඩිනම් වැඩසටහන ක්‍රියාත්මක කිරීම සඳහා පමණයි අපි මේ විධිවිධාන පාවිච්චි කරන්න කියන එක මම නැවත වතාවක් අවධාරණය කරන්න කැමතියි.
0: கோவிடினால் சேதமடைந்த வீதிகள், ரயில் பாதைகள் மற்றும் பாலங்களை புடரைப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பெரும்பாலான பகுதிகளில் நிறைவு பெற்றிருக்கின்றன. புடரமைப்பு பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக குறைகளுடன் செயற்பட முடியாது. மீண்டும் இவ்வாறு பாதிப்பு ஏற்படாத வகையில் உயர்ந்த தரத்துடன் புடரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் செயற்படுகிறோம். கடந்த கால அரசாங்கங்களுடைய செயற்பாடுகளினால் அவசரகால சட்டம் தொடர்பில் எமக்கு மோசமான அனுபவங்கள் உண்டு. கடந்த கால அனுபவங்களை கொண்டு எம்மையும் அதுப்பட வேண்டாம் என்று பாதிக்கப்பட்டவர்களிடம் கேட்டுக் கொள்கிறோம். அவசரகால சட்டம் நாட்டு மக்களின் நலனுக்காகவே தற்போது தற்காலிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்ற விடயத்தினையும் பிரதமர் நேற்றைய தினம் சபையில் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு செய்தியும் இன்றைய தினம் வீரேஸ்வரபதியுடைய முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக வியட்நாம் ஜனாதிபதி ட்ரோ லாம் இன்று பார்லிமெண்டில் உரை, விஸ்தர அணிவகுப்பு மரியாதையுடன் பலத்த பாதுகாப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக அரசு முறை விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற வியட்நாமினுடைய சோசியலிச குடியரசினுடைய ஜனாதிபதி ட்ரோ லாம் இன்று வெள்ளிக்கிழமை பார்லிமெண்டத்தில் விஸ்தர உரை நிகழ்த்தியிருக்கிறார். சபாநாயகர் தலைமையில் பாராளுமன்றம் இன்று கூட இருக்கின்ற நிலையில் வியட்நாம் ஜனாதிபதியை வரவேற்பதற்காக பாராளுமன்றத்தில் விஸ்தர நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கைக்கு நேற்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக அரசு முறை விஜயத்தை மேற்கொண்டிருந்த வியட்நாம் ஜனாதிபதி இன்று முற்பகல் 11:10 பார்லிமன்றத்திற்கு வருகை தர இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 11:35 பார்லிமன்றம் கூட உள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து அவர் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியிருக்கிறார். இதன் காரணமாக இன்றைய தினம் பாராளுமன்ற வளாகத்தில் விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னே நேற்று சபையில் அறிவித்திருந்தார். அதன்படி பாராளுமன்ற வளாகத்திற்குள் வருபவர்கள் பாதுகாப்பு தரப்பினரால் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதுடன் பாராளுமன்ற வளாகத்தில் முக்கிய இடங்களுக்கும் சோதனை உட்படுத்தப்படும். அத்துடன் பார்வையாளர் கேலரிக்கு இன்றைய தினத்தில் பொதுமக்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அந்த பகுதி வியட்நாம் தூதுக்குழுவில் அங்கம் வைக்கும் பிரதிநிதிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பாராளுமன்றத்தை அண்மித்த வீதியில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் பின்பற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் இன்றைய தினம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான விடயமாக அந்த விடயமும் பிரசுரமாக இருக்கிறது. அதே சமயத்தில் நாங்கள் மற்றொரு விடயம் குறித்தும் அடுத்ததாக அவதானம் செலுத்தலாம். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்த மிக முக்கியமான விடயம், சபையில் சர்ச்சையை ஏற்படுத்திய முக்கா தோட்ட விவகாரம், ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதம், இணைந்து கேள்வி எழுப்பிய மனோ ஜீவன் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகையிலும் அந்த விடயம் குறித்து பிரதானமான தலைப்புகள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அந்த விடயம் குறித்து பார்க்கலாம். மஸ்கெலியா முக்கா தோட்டத்தில் காவலாளி ஒருவர் தோட்ட உதவி முகாமையாளரால் தாக்கப்பட்ட சம்பவத்தை எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வர முயற்சித்த பொழுது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி குறித்த சம்பவம் தொடர்பாக விடயத்தை சபையின் கவனத்திற்கு கொண்டு வர முற்பட்ட பொழுது அது ஒழுங்கு பிரச்சினை இல்லை என்றும் சபை நடவடிக்கைகள் தொடர்பான விடயத்தையே ஒழுங்கு பிரச்சினையில் முன்வைக்க முடியும் என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தமையின் காரணமாகவே இந்த விடயம் பிரதானமான விடயமாக அமைந்திருந்தது. எனவே இதற்கு அனுமதி வழங்க முடியாது என்று சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன கூறியதாலேயே சபையில் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இதன்பொழுது எதிர்க்கட்சியினர் சபாநாயகருடனும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயகருடனும் கடும் வாக்குவாதங்களில் ஈடுபட்டார்கள். பாராளுமன்றம் நேற்று முற்பகல் 9:30 அளவில் சபாநாயகர் தலைமையில் கூடியது. பிரதான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை முன்வைத்து எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மஸ்கெலியா முக்கா என்ற தோட்டத்தில் என்ற கருத்துக்களை கூற ஆரம்பித்த பொழுதே குறுக்கிட்ட சபாநாயகர், இது ஒழுங்கு பிரச்சினை அல்ல, சபை நடவடிக்கைகள் தொடர்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலே ஒழுங்கு பிரச்சினை எழுப்ப முடியும் என்றும் சபை நடவடிக்கையை தொடங்குவதற்கு சபை முதல்வருக்கு உத்தரவிட்டிருந்தார். இதன்பொழுது சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவசர பிரச்சினை என்றால் நிலையற்கட்டளை 27(2) கீழ் அல்லது இடைக்கேள்விகள் மூலம் முன்வைத்திருக்க முடியும், ஆனால் இப்போது விவாதம் இருக்கிறது, இவர்கள் மலையக மக்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க கூடாது என்று கூறியவர்கள் மனோகணேசன் போன்றோர் இவர்களுடன் அன்று எங்களுடனே இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதன்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சபாநாயகருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எனினும் சபாநாயகர் சபை நடவடிக்கைகளை தொடருமாறு சபை முதல்வருக்கு தொடர்ந்தும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவாக ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்து எழுந்து நின்று அதற்கு அனுமதி கோரியிருந்தார்கள். இதன்பொழுது எதிர்க்கட்சித் தலைவருக்கு தனது ஒழுங்கு பிரச்சினையை முன்வைக்க சபாநாயகர் இதன்பொழுது அனுமதி வழங்கியிருந்தார். இதன்பொழுது கூறிய எதிர்க்கட்சித் தலைவர், நான் தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பை எதிர்க்கவும் இல்லை, அது தொடர்பில் முறையிடவும் இல்லை, இது தொடர்பில் சபை முதல்வர் முன்வைத்த கருத்தை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டது.
2: එම නිර්ණායක අනිකුත් විදේශ රාජ්‍යන්හි මිලදී ගැනීම සමග සැසඳීමක් ඉදිරිපත් කරන්නේ කාලීන කොන්ත්‍රාත්තුවක වළංගු භාවයේ තුල
0: இதேவேளை சபை முதல்வர் கூறுகையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கௌரவமான முறையில் இங்குள்ள பொதுமக்கள் அமைச்சரிடம் கேட்கலாம். இதன் பின்னர் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி சபைக்கு தலைமை தாங்கியிருந்தார். இதற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவருக்கும் ஜீவன் தொண்டமானுக்கும் மனோகணேசனுக்கும் கருத்தை முன்வைப்பதற்கு பிரதி சபாநாயகர் அனுமதி வழங்கியிருந்தார். இதன்போது மஸ்கெலியா மொக்கா தோட்டத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் சபையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், இந்த சம்பவம் பற்றி மனோகணேசன் நேற்று முன்தினம் பேசினார், உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டது, ஆனால் நேற்று மலையக தொழிலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், இதை பற்றி பேசுவதற்கு ஏன் அனுமதி அளிக்க முடியாது என்ற விடயத்தை அவர் கேட்டுள்ளார்.
3: The minister mentioned my name, which is why I asked for a point of order. He said to ask the minister for defense. I would like to just remind this house, just 3 days ago, when Honorable Manoganesan had bought it up, the minister in charge said, we will prevent this from happening.
0: இதன்போது எழுந்து உரையாற்றிய மனோகணேசன் எம்பி, மாத்தறை, காலி, களுத்துறை, ரத்தினபுரி மாவட்டங்களில் மலையக மக்கள் தாக்கப்படுகிறார்கள், உரிய நடவடிக்கைகள் எடுங்கள், இதை வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை, பேசிக் கொண்டிருக்காமல் உரிய நடவடிக்கைகள் எடுங்கள் என்ற விடயத்தினை நேற்றைய தினம் சபையில் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இதன் பொழுது பல்வேறு விடயங்கள் அவரால்
4: சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஓகே ஆனால்
5: அவதான கேனோ ஆண்டவர் அபிகே கோரிக்கைன்னே
6: நீங்க ஆண்டவர் அபி காரோ கேனே ஷட் பீ பிசினஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஆனால் பிரசன்ன
0: ரவி மலையகத்தில் இவ்வகையான தொடர்ந்தான சமூகங்கள் நிகழ்ந்தவர்கள் இதை அரசியலாக்க வேண்டாம் என்ற விடயத்தினை அவர் வினயமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இதன்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்படுகிறது என்றும் இந்த விடயம் தொடர்பில் நான் அரை மணி நேரத்தில் தகவல்களை பெற்று பதிலளிக்கிறேன் என்றும் கூறப்பட்டதுடன் பின்னர் சில மணி நேரத்தில் அவர் சபையில் பதிலளித்திருந்தார். அவருடைய பதிலை மையப்படுத்தியதாக இன்றைய தினம் பிரதான தலைவர் செய்தி தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. மலையகத்தில் சில பகுதிகளில் தனித்தனி தாக்குதல்கள் பதிவு, தோட்ட தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் கைது, சம்பந்தப்பட்டோர் எவரேனும் பாராது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். மனோஜீவன் எம்பிக்களுக்கு பார்லிமெண்டில் அமைச்சர் ஆனந்த விஜயபால பதில் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மேற்படி தாக்குதல் சம்பவங்களில் சம்பந்தப்படுவோர் தோட்ட அதிகாரியோ முகாமியாளரோ அல்லது வேறு எவராயினும் அவர்களுக்கு எதிராக உரிய வகையில் சட்டம் பிரயோகிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். நேற்று அண்மை காலமாக மலையக தோட்ட தொழிலாளர்கள் தாக்கப்படுவது தொடர்பில் பார்லிமெண்ட் உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்த நிலையிலேயே அவர் இந்த விடயங்கள் குறித்து பதிலினை வழங்கியிருந்தார். அதுகுறித்து பல்வேறு பதில்களை அவர் நேற்றைய தினம் சபையில் வழங்கியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சுமார் அரை மணி தியாலங்களின் பின்னர் அது தொடர்பில் அமைச்சர் தெளிவுபடுத்தியிருந்தார். மலையக தோட்டப்புறங்களில் தாக்குதல்கள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. இதில் முதலாவது சம்பவம் பெல்மதுல பகுதியில் நீலகாமம் என்ற தோட்டத்தில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. சட்டப்பூர்வமற்ற குடியிருப்பு ஒன்றை அமைத்த விவகாரத்தில் நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் முறைப்பாடு கிடைத்திருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பில் அங்குள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் 13 பேரை கைது செய்து அவர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான வழக்கு திகதி ஒத்திப்போடப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து நேற்று முன்தினம் மொக்காவத்தை தோட்டத்தில் தோட்ட முகாமையாளரினால் நபர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார். சிவக்குமாரன் என்ற நபரின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர் நேற்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுடன் அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் நுவரலியா மாவட்டத்தில் உடபுசலாவ டெல்டா தோட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. தோட்ட அதிகாரியால் தோட்ட தொழிலாளியான ஸ்ரீதரன் என்பவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்று காலை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அத்துடன் அவரை நீதிமன்றில் முன்னிறுத்தி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று இவற்றுக்கான பதில்களை சபையில் வழங்கியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதனோடு இணைந்ததாக நேற்றைய தினம் அமைச்சர் சந்திரசேகரம் ஒரு விடயத்தினை சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். மலையகத்தில் சிறு சம்பவங்களை பூதாகரமாக்கும் செயற்பாடுகள் அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என்பதாக அதற்கு தடைப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் கூறிய விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: விளம்பர இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிருக்கிறோம். நேற்று சபையில் பேசப்பட்டிருந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இறுதியாக அவதானம் செலுத்தியிருந்தோம். அமைச்சர் சந்திரசேகர் பின்வருமாறு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மலையகத்தில் சிறு சம்பவங்களை பூதாகரமாக்கும் செயற்பாடுகள் அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என்பதாக அதற்கு திரைப்பிடப்பட்டுவதை நாங்கள் காணலாம். மலையகத்தில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் ஒரு சில பூதாகரமாக செயற்பாடுகளை பூதாகரமாக்க விடயங்கள் குறித்து அவர் சபையில் கருத்தினை
1: வெளியிட்டுள்ளார். தோட்டத்துறைக்கும் அங்கு இருக்கின்ற ஊழியர்களுக்கும் இடையிலான ஏற்பட்ட பிரச்சனை, இன்று அது அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனைக்கு விஷயமாக எங்களுடைய தொழிற்சங்கம், அதே போன்று அங்கு இருக்கின்ற போலீசார், அதே போன்று எங்களுடைய பிரதி சபை உறுப்பினர், இவர்கள் அனைவரும் இந்த பிரச்சனையோடு கலந்து கொண்டு இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்திருக்கிறார்கள். இரண்டாவது பிரச்சனை தான் மஸ்கலியா பிரதேசத்தில் இருக்கின்ற மொக்கா என்கின்ற தோட்டத்திலே ஏற்பட்ட பிரச்சனை, அதுவும் அந்த தோட்ட அதிகாரிக்கும் அங்கு இருக்கின்ற காவலாளிக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனை தொடர்பாகவும் அங்கு இருக்கின்ற மக்கள் முதல் நாள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். மறுநாள் அந்த பிரச்சனை அந்த தோட்ட துறை கைது செய்யப்பட்டிருக்கின்றால் அது தொடர்பிலான உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று. அதே போன்று இன்னொரு பிரச்சனை தான் விஷயமாக ரத்னபுரி மாவட்டத்திலே ஏற்பட்ட பிரச்சனை. இப்போ இந்த ரத்னபுரி மாவட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சம்பந்தமாகவும் எங்களுடைய பிரதி அமைச்சராக இருக்கின்ற பிரதீப் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு நேரடியாக கலந்து கொண்டு களத்திற்கு விஜயம் செய்து அங்கு இருக்கின்றவர்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் அந்த நிலங்கள் தொடர்பாகவும் பேசி இன்றைக்கு சுமூகமாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது.
0: அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பலரும் நேற்றைய தினம் சபையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அமைச்சர் நலிந்த ஜாதிசா ஒரு விடயத்தினை சொல்லியிருக்கின்றார். அது குறித்த செய்தி பின்வருமாறு பிரசுரமாக இருக்கிறது. வடக்கில் தபால் சேவை குறைபாடுகளை நிவர்த்திக்க அரசாங்கம் துரித நடவடிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கில் முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்களில் தபால் சேவைகளில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஊடகத்துறை மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிசா நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான கேள்வி வேளையில் தமிழரசு கட்சியினுடைய எம்பி துரைராஜ் ரவிகரன் முன்வைத்த முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தபால் சேவையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அத்தொடர்பில் இன்னும் பல்வேறு விடயங்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்ட தபால் சேவையில் 142 ஊழியர்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு 25 வெற்றிடங்கள் நிலவுகின்றன. அத்துடன் மன்னார் மாவட்டத்தில் 228 ஊழியர்கள் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதுடன் 32 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. அதேபோல வவுனியா மாவட்டத்தில் 230 அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள் காணப்படுவதுடன் 56 வெற்றிடங்கள் நிலவுகின்றன. 2025 டிசம்பர் மாதத்திலிருந்து வெற்றிடங்களில் நிரப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தபால் போக்குவரத்து நடவடிக்கைகளில் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 10 லோரிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்றும் அதன் மூலம் போதுமான சேவைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்திருந்த விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையின் 3 பக்கத்திலும் ஒரு செய்தி பிரதானமான செய்தியாக பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் காணலாம். அமைச்சர் சந்தன் அபிரத்ன இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். 10 வருடங்களை பூர்த்தி செய்யாத ஊழியருக்கும் சேவை பணிக்குடை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். 10 வருடங்களுக்கும் குறைவான மொத்த சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்கின்ற ஊழியர்களுக்கும் ஓய்வூதியத்தை உரித்தாக்கும் இயலுமை இல்லை. நிரந்தர ஓய்வூதியத்துடன் கூடிய 10 வருடங்களுக்கும் குறைவான சேவை காலத்தை கொண்ட ஊழியர்களுக்கு ஒரு தடவை மட்டும் வழங்கப்படும் சேவை பணிக்கொடையை உரித்தாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் அபிரத்ன தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ரா சாணக்கியன் எம்பி நிலையேற்கட்டளை 27(2) முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2026 பிப்ரவரி மாதம் வரை ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கின்ற மொத்த ஓய்வூதியத்தாரர்களுடைய எண்ணிக்கை 741,111, மேலும் மாதாந்தம் ஏறத்தாழ 3,000 புதிய ஓய்வூதியக்காரர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கான முறைமையில் இணைக்கப்படுகிறார் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மாதாந்த ஓய்வூதியம் மற்றும் பணிக்குடை செலுத்துவதற்காக செலவிடப்படும் தொகை ஏறக்குரிய 40 பில்லியன் ரூபாவாகும். சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் முதலாவது ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பரிசீலனையில் உள்ள ஓய்வூதிய விண்ணப்பங்களுடைய எண்ணிக்கை 4,500. எனவே முதலில் 1934 பிப்ரவரி 5 தேதி வெளியிடப்பட்ட ஓய்வூதிய பிரமாண குறிப்பு, அதன் பின்னர் அதற்காக மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை உள்ளடக்கி 1972 மே 5 மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் இதுவரை ஓய்வூதிய பிரமாண குறிப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற திருத்தங்களை உள்ளடக்கி அதனை இட்டைப்படுத்தி வெளியிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிரகாரம் 10 வருடங்களுக்கும் குறைவான மொத்த சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்கின்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பிரமாண குறிப்பின்படி ஓய்வூதியத்தை உரித்தாக்கும் இயலுமை இல்லை. நிரந்தர ஓய்வூதியத்துடன் கூடிய 10 வருடங்களுக்கும் குறைவான சேவை காலத்தை கொண்ட ஊழியர்களுக்கு மட்டும் ஒரு தடவை மட்டும் வழங்கப்படும் சேவை பணிக்கொடையை உரித்தாக்குவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்றும் உங்களுடன் புவனேஷன் சங்கர் இணைந்திருப்பாங்க. இரண்டு நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்மெண்ட் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: வணக்கம்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: நேரில் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வழக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் சங்கர்.
5: வணக்கம் புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையிலே எல்லாரும் வெள்ளிக்கிழமை, பல பேர் கனவுகளோட எந்திரிச்சிருப்பீங்க.
4: ஆமா,
5: பல பேர் இன்னைக்கு மட்டும்தான் வேலைக்கு போறோங்கிற நம்பிக்கையோட,
4: பல பேர் கனவு கண்டுகிட்டு எழுப்பியிருப்பாங்க. அவங்க
5: நல்ல கடவுடு வந்துகிட்டு இருக்கும் போது டக்குனு அலாரம் தலையில அடிச்ச மாதிரி எழுப்பிடுறோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இல்ல இருந்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட இணைந்து கொள்ளலாம்.
4: அதாவது சங்கர், நாங்க 8 மணி நேரம் தூங்கி இருந்தாலும் எல்லாம் பட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் தூங்குவோம்.
5: அதுல கொடுமை என்ன தெரியுமா, 10 நிமிஷம் நினைச்சு நம்ம தூங்கி இருப்போம், அந்த தூக்கம் நிம்மதியா போயிருக்கும். எலும்பி பார்க்கும் போது நம்ம நிம்மதியே போயிருக்கும்.
4: சரி, இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேணாம். காலையில அந்த பழக்கத்தை விட்டுருங்க. நீங்க 10 நிமிஷம் வைக்கிற எல்லாம விட்டுருங்க. அந்த எல்லாம் அப்படி பொல்லாத எல்லாம் அது.
5: இப்ப இந்த கடைசியா எப்போ நீங்க 8 மணிக்கு எல்லாம் தூங்குனீங்க?
4: என்னண்ணா இல்ல, நான் என்ன சொல்றது, அது கட்டாயமா தூங்குறதுக்கான விஷயங்கள் செய்து கொண்டது. காரணம் தூக்க முக்கியம்ன்றதுக்காக நாங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணம் இருக்கணும் தானே. அதுக்காக நாங்க எப்பவுமே 8 மணிக்கு தூங்கணும் கட்டாயம், அது உடல் ஆரோக்கியத்துக்காக. சரி சரி, சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக அதற்கு ஓடிபதி லோத்தருக்கான வெற்றி இலக்கங்களை பார்ப்போம். 2982 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 1, 4, 14, 27.
5: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 1, 4, 14, 27.
4: 200,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,71,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,39,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,868 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 15, 26, 62.
5: மீண்டும் ஒரு முறை, ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்கள் 3, 15, 26, 62.
4: நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,65,96,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 78,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட சூப்பர் பவுலத்திற்கான வெற்றி முடிவுகள் 3,156 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 20, 21, 45, 61.
5: மீண்டும் ஒரு முறை அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 20, 21, 45, 61.
4: சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 6, 1, 8, 6.
5: மீண்டும் ஒரு முறை, 5, 6, 1, 8, 6.
4: நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 71,94,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,29,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதாளத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5,317 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 19, 25, 44, 64.
5: மீண்டும் ஒரு முறை அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 19, 25, 44, 64.
4: நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,67,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 6, 1, 0, 0.
5: மீண்டும் ஒரு முறை அந்த இலக்கங்கள், 5, 6, 1, 0, 0.
4: நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்ருக்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,332 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 40 வெற்றி இலக்கங்கள் 1, 12, 20, 36.
5: மீண்டும் ஒருமுறை அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து பி, சூப்பர் இலக்கம் 40, வெற்று இலக்கங்களாக 1, 12, 20, 36.
4: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,30,71,441 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 26,14,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 890வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 3, 1, 4, 4, 4, 4.
5: மீண்டும் ஒருமுறை அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்களாக 3, 1, 4, 4, 4, 4.
4: நேற்றைய நாளில் 37,69,440 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,79,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள், 364வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். அதே போன்று ஆங்கில எழுத்தாக ஓ தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 4, 4, 4.
5: மீண்டும் ஒருமுறை அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்களாக 4, 4, 4, 4.
4: நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,24,200 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள், 986வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 12, 17, 31.
5: மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 12, 17, 31.
4: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,04,520 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம், சங்கர் ஒரு விஷயம் இருக்கிறது. எங்கள் வீட்டுக்கு ஒரு வண்டியை வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம், ஒரு பைக் ஒன்று வேணும் அப்படின்னு யோசிப்போம். அப்படியா இருக்கும் போது நாங்கள் சொல்வது என்ன சொன்னா பஜாஜ் சிடி என்ட். என்ன காரணம் சொன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சேவிஸ் சூப்பரான சர்வீஸ் இருக்கிறது.
1: ஆமாம், அதாவது வாங்கிய பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்க போறது, நம்மளோட உதிரி பாகங்கள் வாங்குறதுக்கு ஏதாவது பழுதடைந்தா என்ன பண்றது அப்படின்னா யோசிக்க வேண்டியதுல. நாடு பூராவும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ விற்பனையாளர்கள் இருக்காங்க, விற்பனை முகவர்கள் இருக்காங்க, அவங்களிடம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை முழுதும் கிட்டத்தட்ட 1400 மேற்பட்ட விற்பனை
0: நிலையங்கள்
1: இருக்கிறது.
0: சரி, அதே போல உங்களுக்கு தெரியும் இந்த பஜாஜ் சிடி என்று சொன்னாலே 1 லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் வரை. சரி, அது மட்டும் இல்லாத யூஎஸ்பி சார்ஜர் வசதி இருக்கிறது. ஒரு முக்கியமான வசதிகளாம் இருக்கிறது. சோ இந்த மாதிரியான வசதிகளாம் இருக்கும்போது நீங்க ஏன் மிஸ் பண்றீங்க? இப்போதே நீங்கள் பஜாஜ் சிடி என்ன வாங்க. தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. என்ன?
1: ஆபீஸ்க்கு லீவ் போடணும்.
0: அது உங்க பழக்கம்,
1: அத பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்து
0: முடிங்க சொல்லி. சரி, இப்படி இருக்கும் போது அப்பெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க தலைவலி காய்ச்சல் வரதுனா உடனே ஒரு வேலை செய்யணும். என்னன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது மெல்டோர் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: அப்படி எடுத்துக்கிட்டா
0: தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். சரிதானே?
1: சரி,
0: இந்த விஷயத்தை நீங்க எப்போதுமே மறக்க கூடாது. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசாக் லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று 4 சீட்டிலுக்கப்பட்ட 298வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 57, 62.
1: மீண்டும் ஒரு முறை, ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 16, 57, 62.
0: சிறப்பு இலக்கங்களாக 3, 6, 5, 8.
1: சிறப்பு இலக்கங்களாக 3, 6, 5, 8.
0: நேற்று நாளில் 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டு கிடந்து 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டு கிடந்து மொத்தமாக 90,62,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,424வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 11, 17, 52, 78.
1: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 11, 17, 52, 78.
0: நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,20,27,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,06,71,261 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மகஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,182வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கங்கள் 3, 1, 4, 7, 2, 7.
1: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கங்கள் 3, 1, 4, 7, 2, 7.
0: நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,10,76,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,08,66,908 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,212வது சீட்டிலப்பு வாரத்துக்கான முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 7, 10, 28, 53.
1: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்களாக 7, 10, 28, 53.
0: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 59,38,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 11,97,35,807 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,530வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. சூப்பர் இலக்கம் 4. வெற்றி இலக்கங்கள் 5, 14, 66, 75.
1: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து கியூ. சூப்பர் இலக்கம் 4. வெற்றி இலக்கங்களாக 5, 14, 66, 75.
0: நேற்று நாளில் 200,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 5,000 பரிசுகள் 98 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,55,520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 25,64,18,904 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஹந்தஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மீன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 37, 39, 50.
1: மீண்டும் ஒரு முறை, ராசி மீனம் வெற்றி இலக்கங்கள் 16, 37, 39, 50.
0: நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,87,740 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,81,104 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 757 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கங்கள் 4, 7, 2, 7.
1: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்களாக 4, 7, 2, 7.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக 45,33,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 450 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கங்கள் 0, 5, 5, 1.
1: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 0, 5, 5, 1.
0: நேற்றைய நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 39 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 760,860 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசியலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: வாய்க்குருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளைன் நினைச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும். குடுக்கிறத சாப்பிடு, இல்லைன்னா கடலை குஞ்சு செத்துரு.
1: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை.
2: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
3: இன்று 2026 மே மாதம் 8 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 5:55 முதல் 7:25 வரை, யமகண்டம் பிற்பகல் 2:55 முதல் 4:25 வரை, ராகு காலம் காலை 10:25 முதல் 11:55 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
4: மேஷம் தனம், ரிஷபம் முயற்சி, மிதுனம் நிறைவு,

0: வசதி, கன்னி, யோகம், துலாம், புகழ், விருட்சிகம், நட்பு, தனுசு, போட்டி, மகரம், வரவு, கும்பம், நற்செயல், மீனம், வெற்றி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் தனம், ரிஷபம் முயற்சி, மிதுனம் நிறைவு, கடகம் ஓய்வு, சிம்மம் அசதி, கன்னி யோகம், துலாம் புகழ், விருட்சிகம் நட்பு, தனுசு போட்டி, மகரம் வரவு, கும்பம் நற்செயல், மீனம் வெற்றி.
1: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: இனிமையான பாடல் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா?
1: ஆமா,
0: நல்ல நல்ல பாடல்கள்லாம் உங்களுக்கு இந்த நாளும் வர காத்திருக்கிறது. வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6, 102.8 என்ற வரிசைகளில் நேரத்தை பார்க்கலாம்.
1: நேரமைப்பு சரியாக 8:02.

0: நல்ல பாடல். இந்த படம் பாத்தீங்களா?
1: ஓ
0: பாத்தீங்களா? யூத் படம்.
1: யூத்
0: சரி, யூத் வந்து யூத் படம், பழைய யூத் கிடையாது.
1: அப்போ அவரும் யூத் தான்.
0: அதான் பழைய யூத் தானே. அப்போ யூத் தான்.
1: இதையே அதையும் கம்பேர் ஏதாவது என்ன என்ன என்ன என்ன போடேஸ் இது
0: என்ன என்ன சங்கர் இன்னைக்கு சங்கர் என்ன பிரச்சனை?
1: முக்கியமான விஷயத்துக்குள்ள போடா பை போல்து
0: ஏ மூக்குல பேசுறீங்க. சரி ஓகே, இவ்வளவு இருக்கும் போது நாங்கள் இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல போறோம். என்னன்னு சொன்னால் இந்த நாளுக்கான தலைப்பு ஒரு சிறப்பான தலைப்பு இருக்குது. சுவாரஸ்யம், அதே போல முக்கியமான
1: ஒவ்வொரு சுவாரஸ்யம் மற்றும் சோதனை கலந்த ஒரு தலைப்பு.
0: ஆமா, இந்த இந்த விஷயம் தான் சங்கர் பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு விஷயம்.
1: உண்மை
0: நான் பார்த்த நிறைய பேருடைய வாழ்க்கையை புரட்டி போடுறது இந்த ஒரு காரணத்தினாலதான். சரி, அதேதான் நாங்கள் கேள்வியாக கேட்க போறோம். என்ன தலைப்புன்னு சொன்னால்,
1: கடன் வாங்கி செலவு செய்து விட்டு தேவையில்லாத விடயம் என்று நீங்கள் நினைத்த செலவு என்ன?
0: சில பேர் பாத்தீங்கன்னா உடனே கடன் தான் யோசிக்கிறோம். என்ன என்ன என்ன பிரச்சனை? கடன் கடன் வாங்குவோம், கடன் வாங்கி கொஞ்சம் பேர் குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் இருப்பார், அவரு கொஞ்சம் பேருங்க கடனை வாங்குவோம், வாங்கி இப்ப இந்த விஷயத்த முடிப்போமே. அந்த முடிக்கணும்,
1: அவசியத்துக்கு கடனை வாங்கி அனாவசியமா செலவு பண்ணிடுறது.
0: அவ அது காசு வரும், காசுக்கு மேல காசு வருமானா போறது தெரியாது. இந்த கையில வாங்கினு பையில போடல, காசு போன
1: தெரியல.
0: அந்த மாதிரி
1: வரவு எட்டனா செலவு
0: பத்தனா, அந்த மாதிரி இப்ப இந்த காலத்துல நீங்க கடன் வாங்குனீங்கன்னு சொன்னா இந்த இப்படிதானே. இப்ப நல்லா யோசிங்க, இப்ப ஒன்றுமே இல்லாம தான் கடனே வாங்குறீங்க. சரியா, இப்ப அந்த கடனை வேற அடைக்கிறதுக்கு மாசம் மாசம் காசு தேவை,
1: இன்னொரு கடன் வாங்க வேண்டியதுதான்.
0: சரியா, அவ இருக்கதே பிரச்சனை இல்ல. அப்ப இந்த கடன் அடைக்கிறதுக்கு அப்ப வார மாசம் இன்னும் பிரச்சனை கூடுங்க,
1: இன்னொரு இடத்துல கடன் வாங்க வேண்டியதா. இப்படி பல பேர் வாழ்க்கை கடனுக்குள்ளேயே ஒரு சுழலா மாட்டிக்கிட்டு இருக்கு.
0: சாதாரணமா புதுசா வந்து நம்ம திரைப்படம் இருக்கு தானே, தனுஷ திரைப்படம், இதுவும் சில கடத்துல கடன் தான், லோன் சம்பந்தமான ஒரு திரைப்படம் தான். நாங்க கேட்கிற கேள்வி என்ன சொன்னால், நீங்கள் கடன் வாங்கிவிட்டு நல்லா செலவு செஞ்சுட்டு நல்லா மூக்கு மூட்டை சாப்பிட்டு போட்டு முடிச்சு போட்டு காசுகளை அதுக்கப்புறம் யோசிக்கிறா நீயா
1: தேவையோச்சே அப்படின்னு யோசிக்கிறது
0: தேவையில்லாத. நிறைய பேர் நிகழ்வு செய்வாங்க.
1: ஆமா,
0: வாங்கி விழாக்கள் கொண்டாடி
1: விழாக்களை கொண்டாடுவாங்க. அது வந்து இப்படி இருக்கும், விழாக்களை செய்கிறோம், வருகிற மொய்ப்பணத்துல கடன்களை அடைக்கிறோம்.
0: ஆமா, ஆனால் வர்ற அதை விட சூதானமான
1: வர்றது மொய்ப்பணமா இருக்காது, பொய்ப்பணமா இருக்கும்.
0: இப்படியான விஷயங்களும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்பதான் கோபது, நான் உண்ட வீட்டு தேவைக்கு போனது தானே, ஏன் நீ வரல?
1: அதுலயும் இப்படி சில பேர் கைப்பற்ற என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு தேவைக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் வைத்துட்டு வந்திருந்தா, அது 10 வருஷம் கழிச்சு இப்ப வந்து அந்த 1000 ரூபாய் வைக்கிறேன்.
0: அப்படி இல்ல, நியாயமா இருப்பாங்க, 1500 ரூபாய் அப்படி வைக்கிறது.
1: அப்ப இருந்த 1000க்கும் இப்ப இருந்த 1000க்கும் எவ்வளவு வித்தியாசம்
0: இருக்காது.
1: சோ இப்பவே கருத்துக்களை வந்து நீங்க உடனே
0: முடிக்கிறாராம்.
1: இல்ல இல்ல, இப்பவே நிறைய ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. நீங்களும் டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணுங்க, எங்களோட உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்துல எங்க ரெண்டு பேரோட போட்டோ ஒண்ணு போட்டிருக்கோம், அதுல தலைப்பும் பதிவிட்டிருக்கோம்.
0: இப்பயே போய் கமெண்ட் பண்ணிருங்க,
1: இப்பயே போய் கமெண்ட் பண்ணிருங்க.
0: சரி, அதே போல அழைப்பு நேர்படத்துகள் 0312 7875 0031 அல்லது 0312 7875 111 நிலக்கத்தோடு அழைப்பு நேர்படுத்தி உங்களது கமெண்ட்ஸுகளை உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சேர்ந்து பாடணும். அந்த படம்

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியமா.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகமானது.
2: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது. கேட்டால் இடமானது.

0: சந்தோஷமாக உற்சாகமாக இருந்திருக்கின்றனர். காலை பொழுது உற்சாகம் வழக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார். சங்கர்
1: சொல்ல
0: உதாரணத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க. நான் ஊர்ல இருக்கேன்னு சொல்லுங்களேன், எனக்கு ஒரு வாகனம் மட்டும் தேவை, ஒரு பைக் மட்டும் தேவைன்னு சொன்னா நான் தெரிவு செய்யும் போது நாங்கள் எல்லா விஷயங்களையும் பார்த்து தெரிவு செய்ய வேண்டும் இல்லையா? நம்பிக்கைத்தன்மை இருக்கணும், பெட்ரோல் நல்லா வேலை செய்யணும், புதிய புதிய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கணும், பல விஷயங்கள் நாங்கள்
1: காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்கணும்.
0: அப்படி இருக்கும் போது நான் சொல்றது சொன்னால், அதாவது பஜாஜ் சிட்டி சொல்லும் போது எப்படி இருக்குல்ல?
1: எஸ், அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 40 வருடகால நம்பிக்கை வந்து டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனில இருந்து கிட்டத்தட்ட 500,000 பைக்குகளுக்கு மேலாக விற்பனை செஞ்சிருக்காங்க.
0: அதாவது நம்பகமான ஒரு நிறுவனமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். பஜாஜ் என்று சொன்னாலே உங்களுக்கு விஷயமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிதான். அது இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் இருக்கு சங்கர், என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதிரிப்பாங்கல் பெறதா இருக்கலாம், சேவிஸ் போடுறதா இருக்கலாம், எல்லா இடங்களும் இலங்கை பூராகவும் நீங்க எங்க போனாலும் இருக்கிறது.
1: கிட்டத்தட்ட 1400 மேற்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட விற்பனை முகவர்கள் இருக்காங்க. ஜெனியூன் பார்ட்ஸ் நீங்க வாங்கி போட்டீங்க. அப்புறம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு நாளைக்கு ஒரு விலை இருக்கு இல்லையா ஃபியூல், இந்த மாற்றங்களுக்கு எல்லாம் நீங்க பத்தி கவலைப்படவே தேவையில்ல. லீட்டருக்கு 80 கிலோமீட்டர்களோடும் பஜாஜ்
0: ரொம்ப நல்ல விஷயம். என்ன வாசத்துக்கே ஓடுற மாதிரி,
1: வாசத்துக்கே ஓடும், அதுவும் ஒரு வாட்டி ஃபுல் டேங்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மாசம் ஃபுல்லா ஓடும்.
0: வாசத்துக்கு ஓடும், வாசத்துக்கும் ஓடும்,
1: மாசத்துக்கும் ஓடும்.
0: இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போதுமே மிஸ் பண்ணிடாதீங்க பஜாஜ்.
1: ஆமா, இந்த கார் வச்சிருக்கவங்க கூட டக்குன்னு ஒரு 2வது வாகனம் வேணும், கிட்ட எங்கேயாவது போய் வரணும், இல்ல விலை குறைவ ஒரு பயணம் போனோம்னா வாங்குறது என்னது?
0: டிராபிக் காலத்துல நாங்க காரை போட்டு தடுமாறி கொண்டிருக்கிறோம், பஜாஜ் எடுத்தாச்சு, ஒரு டிவிஎஸ் CT100 வாங்கியாச்சு, சொல்லி CT100 வாங்கின பிறகு
1: ஆமா
0: சூப்பரா போயிட முடியும்.
1: ஆமா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாதாந்த தவணையா வந்து எவ்வளவு கட்டணும்? 7,990 ரூபாய் மாத்திரம்.
0: இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க பஜாஜ் CT100, நீங்க வாங்குங்க, வாங்கி பயன் பெறுங்கள் என்பதை நாங்கள் சந்தோஷமாக சொல்கிறோம். சரி, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் இருக்குது சங்கர், இந்த
1: ஆமா ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேணும்னு சொன்னா உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மெல்வா QST கம்பிகளை பயன்படுத்தி நீங்க வீடு கட்டினீங்கன்னா இப்ப மட்டும் இல்ல, தலைமுறைகள் தாண்டி நிலைத்து நிற்கும்.
0: சரி, அதை மறந்துடாதீங்க. எப்பவுமே பரம்பரை பரம்பரையா உங்க வீடு இருக்க வேணும்னு சொன்னா நீங்கள்
1: மெல்வா QST பயன்படுத்துங்கள்.
0: சரி, இப்ப நாங்க எங்க போக போறோம்?
1: இப்ப நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் கிரவுண்ட் பக்கம் போயிட்டு வரலாமா?
0: எஸ்,
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: ஸ்போர்ட்ஸ் ஏரியா வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கு, நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாள் நடைபெற்ற போட்டி,
1: ஆமா லக்னோ போட்டி அப்படின்னு IPL போட்டிகள் பக்கம் போக போகிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நேற்று நாள் லக்னோ அணிக்கும் RCB அணிக்குமான போட்டி இடம்பெற்றிருந்தது.
0: சரி, நாளைய போட்டி பாத்தீங்கன்னா 51வது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் KKR அணிகள் மோதுகின்றது. நேற்றைய போட்டி பக்கம் நாங்கள் வரப்போகிட்டு முழுமையான ஸ்கோர் பர்களை பார்க்கலாம். நேற்றைய நாளில் முதலில் துடுப்பாட்ட ஆடியது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி, மிக சிறப்பான துடுப்பாட்டப்படுத்தி நேற்றைய நாளில் வெளிப்படுத்தினார்கள். காலம் கடந்த முன்னேற்றம்.
1: ஆமா,
0: மிச்சல் மாஸ் 111 ஓட்டுகள் நெல்சன், அதே போல அர்ஷன் பாத்தீங்கன்னா 17 ஓட்டுகளை பெற்று கொடுத்தார் அஸ்வின். அதை தொடர்ந்து பார்க்கும்போது நிக்லாஸ் பூரான் 38 ஓட்டங்கள் 23 பந்துகளில், ரிஷாத் பந்த் ஆட்டமிழக்காமல் 32
1: ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்.
0: மொத்தமாக 3 விக்கெட்டில் எழுந்து 280 ஓட்டங்களை பெற்றது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. பந்து வீச்சு பகுதியை பார்க்கும்போது ஜோஸ் அசல்வுட், அதுபோல கிரல் பாண்டியா, ரஷித் சல்மான் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். 11 திருப்பத்தால களம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி
1: மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 213 ஓட்டங்களை 19 ஓவர்களில் தான் பெற்றிருந்தது.
0: இல்ல, 19 ஓவர்களில் பெற வேண்டியதுக்காக நிர்ணயிக்கப்பட்டது.
1: ஆனால் அவங்க பெற்றது என்னமோ அதை விட குறைவுதான்.
0: நேற்றைய போட்டியில் ஆரம்ப திருப்பாட்டர்கள் பெரிதும் சோபிக்கவில்லை. ஜேக்கப் பேத்தல் 4 ஓட்டுகள் ஆட்டம் ஆடுது. எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி 0, அதே போல படிக்கல் 34 ஓட்டுகள். நேற்று நாள் படித்தர் பாத்தீங்கன்னா அணி தலைவர் நேற்று நாள் 34 ஓட்டுகளை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார்.
1: 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்
0: படிட்டர். அதை தொடர்ந்து பார்க்கும்போது நேற்று நாளில் பெரிதும் வேறு யாரும் சோபிக்கலாம். டிம் டேவிட் 40 ஓட்டுகளை பெற்றாலும் கூட மொத்தமாக 203 ஓட்டுகளுக்கு சகல மணிக்கும் 6 விக்கெட்டில் இழந்து பெற முடிந்தது. 19 ஓவர்கள் நிறைவில் மிக சிறப்பான பந்துவீச்சு படத்தினை நேற்று நாள் வெளிப்படுத்தினார் பிரின்ஸ் யாதவ். மிக சிறப்பு 3 விக்கெட்டை வீழ்த்திருந்தார். 4 ஓவர்கள் 33 ஓட்டுகளை கொடுத்து அதைத் தொடர்ந்து நேற்று நாளில் ஷபாஸ் அகமத் 3 ஓவர்கள் வீசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். நேற்றைய போட்டியில் மிக சிறப்பான வெற்றியை பதிவு செய்து கொடுத்து DLS மெத்தட் முறையில் 9 ஓட்டங்களால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. சரி, இந்த போட்டி இப்படி இருக்கும் போது நாங்கள் இன்னொரு போட்டி வீரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும் தம்பலபுரம் கொழும்பு அணிகள் மோதும் இந்த போட்டி, இந்த போட்டி இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. தம்புல அணி 119 ஓட்டங்களால்
1: வெற்றி ஈட்டியுள்ளது.
0: மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொடுக்குது. நேற்று நாளில் இலக்கு வழங்கப்பட்டதான் அந்த இலக்கை அடங்க முடியாமல் போகிறது. நேற்றைய போட்டியை பொறுத்தமட்டும் நேற்று நாளில் 299 என்ற இலக்கு வழங்கப்பட்டது கொழும்பு அணிக்கு. ஆனால் இதில் 84 ஓட்டங்களை தனஞ்சய லக்ஷன் பெற்றுக் கொடுத்தார். என்ற போதும் வேறு யாரும் பெரிதும் சோபிக்கு 35 ஓட்டங்களை சரிதாஸ் அணித்தலர் பெற்றுக் கொடுக்க 179 ஓட்டங்களுக்கு
1: மொத்தமாக
0: சகல விக்கெட்களையும் உள்ளது. பந்துவீச்சு பதிவை பார்க்கும்போது மாமட் ஷிராஸ் மிக சிறப்பான பந்துவீச்சு,
1: 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கார். 16.2 ஓவர்களை வீசி 38 ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்து அது மட்டும் இல்லாம நிசால அபேரத்ன 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். 8 ஓவர்கள் பந்து வீசி.
0: சரி, இப்படியாக இருக்கும்போது நேற்றைய போட்டியும் மிக சிறப்பான போட்டியாக மாறியது. அதே போல இன்றைய நாள் நடைபெறுகிற சில போட்டிகள் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். இன்றைய நாள் பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக பார்க்கும்போது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேச அணிகள் மோதுகின்ற முதலாவது டெஸ்ட் போட்டி இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. ஆக இந்த போட்டி பற்றிய இவர்களையும் நீங்கள் வசந்தத்தின் வழியாக எதிர்பாருங்கள். இவர்தான் இன்றைய ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்த முக்கியமான
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹிட்.
1: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
2: வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்களை அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நட்டு ரோட்டுக்கு கொண்டவன்.
3: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு மிதவாய்ப்பும் இல்லை.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: தேர் திருவிழா பாடல் ஒழித்து வந்திருக்கிறது சங்கர். தேர் திருவிழாவா இருக்கலாம், எந்த திருவிழாவா நாங்க பாக்க போறதுக்கு அப்படி இருக்கும்.
1: குடும்பமா போகணும், செலவு கம்மியா போகணும், என்ன பண்ணணும் நீங்க?
0: எஸ் அதுக்கு தான் சொல்றது, நாங்கள் பஜாஜ்
1: போடும் மூணு மாசத்துக்குமே
0: பைக்கும் கையுமாவே இருக்கு,
1: பைக்ல ஏறானே இறங்குறானே இல்லையே,
0: அந்த மாதிரிதான் இருக்கும். சொன்னா அவ்வளவு பெட்ரோல் கம்மியா தான் ஒர்க் பண்ணும். சரி, இது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது சங்கர். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500,000 வாடிக்கையாளர் கொண்டதாக இருந்த பைக் மட்டும் வாங்கிட்டாங்க. வாவ், சூப்பர்ல.
1: அது மட்டும் இல்ல, இப்ப பைக் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில பைக்குகளை வாங்கிட்டு உதிரி பாகங்கள் இருக்காது, ஜெனியூன் பார்ட்ஸ் இருக்காது, அந்த பயம் எல்லாம் சீட்டு தேவையில்லை. நாடு ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட 1400 மேற்பட்ட உத்தியோகபூர்வமான விற்பனை முகவர்கள் இருக்காங்க.
0: சரி, இப்படி இருக்கும்போது நீங்களுக்கு தெரியும், பஜாஜ் டேவிட் பீர்சன்ஸ் எல்லாம் நம்பிக்கை, 40 வருட காலம் நம்பிக்கை, மக்கள் மனது வேண்டும் நம்பிக்கை கூடிய ஒரு வாகனமா இருக்கிறது, குடும்ப வாகனமா இருக்கிறது. ஆக சிடி என்ற எடுத்துக்கொள்ளுங்க, சும்மா டிசைன் டிசைனா செய்து கொள்ளும். நீங்க கிராமத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்க போகுது.
1: இப்ப இருக்கிற இளைய தலைமுறை நிறைய பேர் சிடி 100 தான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மாசம் எவ்வளவு கட்டணும் இப்போ இந்த பைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,990 ரூபாய் மாத்திரமே கட்டணும்.
0: ஒரு சின்ன அமௌண்ட் தான், சரியா? ஒவ்வொரு நாளும் நீங்க டீ குடிக்கிற காசு தான், சரியா? அதை கல்குலேட் பண்ணாலும் அந்த அமௌண்ட் வந்துடும்,
1: அந்த அமௌண்ட் வந்துடும்.
0: நீங்க உங்களுக்கு வாகனம் ஒன்று தேவை, குடும்ப சகிதம் போறதுக்கு தேவை அப்படின்னு யோசிக்கணும்னு சொன்னா நீங்க மறக்காம CT100 வாங்குங்க.
1: முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா USB சார்ஜர் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கு, 12 வோல்ட் உங்களுக்காக ஒரு டிவி ஹெட் லேம்பும் இருக்கு.
0: சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. சோ மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்க CT100 வாங்குங்கள் என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். அதே போல இந்த தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்க என்ன செய்யணும்?
1: ஏன்னா இப்ப ஊரெல்லாம் ஒரே மப்பும் மந்தாரமா இருக்கு, அதனால தலைவலி காய்ச்சல் வரும். டக்குன்னு என்ன பண்ணுங்க, 2 மெல்டோல் எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம்
0: ஒழிக்க வேண்டும் முன்முனையாக எல்லா விஷயங்களையும் இப்பொழுது நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் சொல்லி இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது
1: வந்து பாத்தீங்கன்னா இதை ஒழிக்கிறதுக்கான தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் மறுசீரமைப்புகளை மிக விரைவில் முன்னெடுக்க
0: ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்க. காரணம் பாத்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தின் காரணமாக இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது இளைஞர்கள் மத்தியில் இப்பொழுது போதைப் பொருள் பரவல் காரணமாக அவருடைய வாழ்க்கையே இங்கே சின்ன பின்னமாக மாறுகிறது.
1: அது மிக முக்கியமாக முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் வந்து நேற்றைய தினம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுலதான் ஜனாதிபதி தெரிவிச்சிருக்காரு. இதுல மிக முக்கியமா ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் ஒன்று இருக்கு.
0: அதாவது 2025 அக்டோபர் 30 முதல் இதுவரையில் கிடைத்த முன்னேற்றத்தின் அடிப்படையில் செயற்திட்டங்கள் முன்னேற்றத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 168,460 சந்தேக நபர்கள் அப்படின்னு,
1: அதுலயும் மிக முக்கியமா 460 சந்தேக நபர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க.
0: மொத்தமாக
1: 168,460 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க.
0: கைது செய்யப்பட்டவர்கள் சுமார் 5,437 கிலோகிராம் கஞ்சா, 1,336 கிலோகிராம் ஹெரோயின், 1,991 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் எல்லாம் ஆண்டுகள் மாதிரி இருக்குது. 15 லட்சத்துக்கும் அதிகமான போதை மாத்திரைகள். இப்ப இது உண்மையிலேயே இதெல்லாம் புழக்கத்துக்கு போயிருந்தால் எத்தனை இளைஞர்கள் இன்று அவருடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டிருப்பார்கள் இல்லையா? செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் சுற்றுவளைப்புகள் 80% அதிகரித்துள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சுற்றுவளைப்புகள் இப்பதான் அதிகரிச்சிருக்குது. இப்ப எங்க போனாலும் எல்லாம் பயமா தான் இருக்கிறாங்க, சரியா?
1: அது வந்து பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் வந்து கைது செய்யப்பட்டவங்களுக்கு வந்து புனர் வாழ்வு பெற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த போதைக்கு போகாம சுய தொழில் பயிற்சிகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த போதைப் பொருளை விட்டு முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வும் செயற்திட்டங்களையும் வந்து பண்றாங்க அரசாங்கத்தால.
0: சோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது யாராவது நீங்க போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க, அடிமையாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் அவர்களை திருத்துவதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்து கொள்ள முடியும்.
1: வந்து பாத்தீங்கன்னா June 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு வந்து பாரிய விழிப்புணர்வு பணிகளை திட்டமிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க.
0: சார், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கிறது உலகத்தில் நடக்க வேண்டும், முக்கியமாக நாட்டில் எங்களது நாட்டில் நடக்க வேண்டும், எங்களது வீட்டில் நடக்க வேண்டும் இல்லையா? வீடு திறந்துட்டும், ஊர் திறந்தும், ஊர் திறந்துட்டும், நாடு திறந்தும். நாங்கள் முதலில் எங்களது வீட்டில இருந்து நாங்கள் செலுத்த வேண்டும். போதைப் பொருள் பாவனிலிருந்து உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள்.

0: பாடல்.
1: சரி, இப்படியான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு. நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சியோட எங்களை விண்ணத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அவிசாவளியிலிருந்து அவர் சொன்ன விஷயம், நான் பார்த்த ஒரு நண்பன், நான் அப்பவே சொன்னேன் தேவையில்லாத வேலை சொல்லி, ஒரு திருமணத்துக்காக ரொம்ப தன்னுடைய தங்கை திருமணத்துக்காக கடன் வாங்கி செய்தா போய் சொன்னாரம் பணம் வாங்கி செய்யாத, நீ கடன் வாங்கி செய்யாத அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க திருமணம் முடிச்சு போயிட்டாங்களாம். கடன் சுமை எல்லாம் இவருக்கு தான் வந்ததாம். பிறகு இவர் இருந்த வாகனத்தை விட்டாராம், இவர் காணியுடைய அதையும் விட்டாராம், ரொம்ப கஷ்டத்தை விழுந்தாராம். அதுக்கப்புறம்தான் தேவையில்லாத வீரன் இப்ப அடிக்கடி புலம்புவாராம்.
0: அடுத்தாவது பாத்தீங்கன்னு சொன்னா விஜிதா வந்து சொல்லியிருக்கான், காலை வணக்கம்னா, கடன் வாங்கி செலவு செய்வதே எனக்கு பிடிக்காத விடயம், என் வருமானத்தில் மட்டும் எதற்கும் செலவு செய்வதே என் மனதுக்கு மிகவும் சந்தோஷமான விடயம்னு சொல்லியிருக்காங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜெகன் ஹாய் அண்ணா எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நாளைய தினம் பிறந்த நாளை கொண்டாட ஒருத்தருக்கான பிறந்த நாள் வாழ்த்தும் இதுக்குள்ள வந்திருக்கு. சரியா, அது வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட வட்டவலை நாகராஜன் கிறிஸ்டினா அவங்களுக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு கருத்து வந்திருக்கு. ஆறுமுகம் வந்து சொல்லிருக்காரு, காலை வணக்கம் சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காருன்னா, கடன் வாங்குவதும் தப்பு, கடன் கொடுப்பதும் தப்பு, நாங்கள் கடனை தவிர்த்தே பயணிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதே போல கொஸ்ட்லாந்துல இருந்து கிருஷ்ணகாந்த் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டு போதாக இருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் புவனேஷனா சங்கரனா விடுக்கிறீங்க, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கு. எங்களோட தேவிகா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம். அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, கடன் வாங்குவது தப்பு, நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அவசரத்துக்காக ஒரு கடன் ஒரு ட்ரிப் போறது கடன் வாங்கினாங்களாம். சரி, ட்ரிப் ஒன்று போவோம் எங்கேயும் போறதுல தானே சொல்லி வாங்கினாங்களாம். அது சின்ன ஒரு அமௌண்ட் தானாம். அது பெருக பெருக பெருக பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிட்டு தான். ஏண்டா அந்த ட்ரிப் போனோம், ஏண்டா அந்த கடன் வாங்கணும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாக சொல்றாங்க.
0: பார்க்கும் போது கடனும் ஒரு வகை போதைக்கு அடிமையாகிறது மாதிரியான விஷயம் தான் போல. என்ன
1: உண்மையில இந்த கடன் வாங்குவது என்பதுன்னு சொல்லி, இப்ப கடன் வாங்குறது தப்புன்னு நாங்க ஒரு நாளும் சொல்ல போறது கிடையாது. இப்ப உதாரணத்து கடன் இல்லாமல் ஒரு நிறுவனத்தை நடத்த முடியாது, எந்த
0: நடத்த முடியாது,
1: ஒன்றுமே செய்ய முடியாது கடன் இல்லாம. அந்த கடன் நாங்கள் எதுக்காக வாங்குறோம், அந்த கடன் மூலமா எங்களுக்கு கிடைக்கின்ற வருவாய் என்ன, அந்த கடன் எங்களுக்கு எதுக்கு பயன்படுத்த போகிறது, கடனை நாங்கள் செலுத்த முடியுமா போன்ற பல விஷயங்கள் நாங்கள்
0: காற்றலை

0: வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
0: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
6: அனுசரணை வழங்குவது.
7: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
8: மிஸ்டர் மைல் ஓவரா போறீங்க.
9: பட உலகில் ஒரு பராசக்தி பட்டை திட்டப்பட்ட வசனத்தில் புதிய யுக்தி, கலைஞர் கையில் எடுத்தது சீர்திருத்த கத்தி, தமிழகமே நின்றது தலை சுத்தி, உனக்கு தெரியுமா அவரை பத்தி? ஜெமினி எஸ்எஸ் வாசனோட சந்திரலேகா பாத்திருக்கியா? அதுல நூத்து கணக்கான மேளங்கள் மேல பெண்கள் ஆடுவாங்க ட்ரம் டான்ஸ், அது பாத்திருக்கியா? இல்ல பாத்து விடுபிள்ளை இன்னைக்கும் கண்ணிலே

0: டப்பா டான்ஸ்.
1: ஓ காட், மிஸ்டர் பிளே, வாட் சார்ட் ஆஃப் பிஹேவியர் இஸ் திஸ்?
0: இது அடக்கடக்க அதிகமாயிரும்.
1: எனஃப் இஸ் எனஃப். ஃபைனல் HC வித் யுவர் சேனல் அண்ட் வித் யுவர் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆல் ஆஃப் யுவர் லைசன்ஸ். ஓகே.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நேரம் இப்போது 9:02.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: போதைப்பொருள் அச்சுறுத்தலை முற்றாக ஒழிப்பதற்கு அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை விரைவாக முன்னெடுக்கவும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபையில் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இந்த நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டின் கீழ் முன்னெடுக்கப்படும் சுற்றிவளைப்புகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் உள்ளிட்ட போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டதுடன் இந்த தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் போதைப்பொருள் தொடர்பான சுற்றிவளைப்புகள் 80% அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் இதன்போது தெரிவித்துள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் தலைமையில் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதன்போது முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மற்றொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லாத நிலையில் மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைவதை உறுதி செய்யவும் தேவையான அரசியல் முடிவுகளை உடனடியாக எடுக்கவும் மு க ஸ்டாலினுக்கு முழு அதிகாரம் வழங்கி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் தேர்தல் முடிவு வெளியாகி 4 நாட்களை கடந்தும் யார் ஆட்சி அமைப்பாளர் என்பதில் தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத வகையில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் இருக்க வேண்டும் என திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: மெல்ல மெல்ல மெல்ல
1: மகாதாடா
0: என்ன சிரிப்பு அவ்வளோ இருக்கும்போது நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தி கெடுத்துக்கப்பட்டு ஆபஸ் ஒப்பந்தம் பிணையில் வந்த கபில சந்திரசேன உயிரிழப்பு தற்கொலை என இப்பொழுது சந்தேகம் வந்திருக்கிறது. ஒரு விசேட செய்தியாக இப்பொழுது பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றிய விரிவான செய்திகளை நீங்கள் எதிர்பாருங்கள் வசந்த வழியாக.
2: சார், இதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட்னு தானே எல்லாரும் இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணி இருக்குன்னா ஒரு புதிய ஆப் ஒன்று உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆப் வந்து ஸ்னாப் சாட்டுக்கு வைக்கிற இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு புதிய ஆப் உருவாக்கி இருக்காங்க, இன்ஸ்டன் அப்படின்னு சொல்லி. இது ஸ்னாப் சாட்டுக்கான ஆப்பா உருவாக்கி இருக்காங்க.
0: சரியா, புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. சரி, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் போன்ற சில நாடுகள் தற்போது பரிசோதனை நடைபெற்றதாக அப்பொழுது சொல்லப்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் பிறகு தானாக மறைந்துவிடும்.
2: அது எப்படின்னு சொன்னா, நீங்க கேலரியில இருக்க போட்டோ எல்லாத்தையும் அதுல அப்லோட் பண்ண முடியாது. நீங்க இருக்கிற இடத்துல பில்டர் எதுவுமே இல்லாம ஒரு போட்டோ எடுக்கணும். அது ஒரு தடவை பாக்கலாம், இல்ல 24 மணி நேரத்துல போயிடும். பில்டரே இல்லனா நாம ஏன்டா அதை யூஸ் பண்ண போறோம்?
0: அது நம்மளே எப்படின்னா கேர்ள்ஸ் பெண்கள் அதிகமாக, எல்லா பெண்களும் கிடையாது, சில பெண்கள், எல்லா ஆண்களும் கிடையாது, சில ஆண்கள் சங்கர் மாத்து. சரி, இப்ப பாத்தீங்கன்னா
2: இப்ப இதுல மிக முக்கியமான விஷயம், நீங்க சொன்ன பதிவுக்கு ஒரு நடுக்கமே உண்டாகி இருக்கு.
0: ஆமா,
2: எங்க உருவாகி இருக்கு? சிரித்து கொண்டு சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல, இது கொஞ்சம் சீரியஸா சொல்ல வேண்டிய.
0: இந்தியாவின் அண்டைய நாடான திபெத்தில் பாத்தீங்கன்னா இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா அதாவது இலங்கை நேரப்படி 3:10
2: அதிகாலை
0: வந்து 3:10 இந்த திபெத் நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கிறது. இது பாத்தீங்கன்னா சங்கர் பாத்தீங்கன்னா 38 கிலோமீட்டர் ஆழத்தில் 4.1 ரிக்டர் அளவுகோல் தான் நிலநடுக்கம் பதிவாக இருக்கிறது.
2: ஆக இந்த வருடத்தின் அடுத்த பாதி அமோகமா இருக்கும் போல இருக்கே.
0: பாருங்க, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த நெருக்கத்தில் இதுவரை பொருள் சேதமோ உயிர் சேதமோ ஏற்பட்டதாக எந்த விதமான ஒரு செய்தியும் வெளியிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பார்க்கலாம், இது பற்றி முழுமையான விவரங்கள் சேது விவரங்கள் வரும்போது நாங்கள் கட்டாயம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம்.
2: அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிக அளவிலான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. நீர்மட்டங்கள் உயரலாம், அபாயங்கள் இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.
0: சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது நாங்கள் கேட்டுக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு ஒரு
2: கடனை வாங்கி
0: வாங்கும் போது ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க, அதுக்காக நீங்க கடனை வாங்குறீங்க, அதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு யோசிப்பீங்க, ஐயா தேவையில்லாத வேலை பேசாமல்
2: சொல்லுவாங்களே. செய்ய முயற்சியும் வரை வீண் முயற்சி வாங்க, வெற்றி பெற்றா விடாமுயற்சிங்கிற மாதிரி நம்ம விடாமுயற்சியா செஞ்சுட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வீண் முயற்சி நினைப்போமே, அந்த மாதிரி
0: மாதிரிதான் இந்த விஷயம்.

0: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
3: மச்சு போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: வாரிசு திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தோக்கிடுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வடக்கம் வசனம் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற சங்கர். இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்கள் ஒரு பைக் வாங்க வேணும்னு நீங்கள் வாங்க வேண்டியது என்னன்னு சொன்னால்
1: பஜாஜ் சிடி 100 டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனி 40 வருட கால நம்பிக்கை வென்ற நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் 20 வருடங்களுக்கு மேலாக பஜாஜ் சிடி 100 வந்து 500,000 வாடிக்கையாளர்களை கொண்டிருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லீட்டருக்கு 80 கிலோமீட்டர்கள் கூட உடைய கூடிய ஒரு பைக். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க ஃபுல் டேங்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒரு மாதத்துக்கே ஓடும்,
0: ஒரு மாதத்துக்கே ஓடும்
1: ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உதிரி பாகங்கள் அப்படின்னா ஆப்டர் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா யோசிக்க தேவையில்ல. நாடு முழுவதும் 1400 மேற்பட்ட உத்தியோகபூர்வமான விற்பனை முகவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு வெறும் 7,990 ரூபாய் கட்டி நீங்க எடுத்துட்டு போயிடலாம்.
0: ஸோ சூப்பரான விஷயமா இருக்கிறது, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இப்போதே நீங்கள் டேவிட் பீரிஸுக்கு போங்க, சிடி 100 வாங்க, உங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்க போகிறது என்பது மாற்று கருத்தை கிடையாது. புதிய வடிவில் புதிய டிசைன்ஸ்ல வந்திருக்கிறது, ஸோ நீங்க போயிட்டு பாருங்க என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்போது நாங்கள் தலைப்பு பக்கம் செல்ல போகிறோம். நாங்கள் கேட்ட தலைப்பு உங்களுக்கு தெரியும், அதாவது கடன் வாங்கி செலவு செய்துவிட்டு தேவையில்லாத விடை முடிச்சு நீங்கள் நினைத்து கவலைப்பட்ட சந்தர்ப்பம் தான் கேள்வியாக கேட்டுக்கிறோம். அன்பான வணக்கம் சேகர் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா சங்கர், வத்தலில் இருந்து நான் கடன் வாங்கி ஒரு வாகனம் வாங்கினேன், சரியா? ஆனா ஆசைக்குத்தான் வாங்கினேன், ஏதோ வியாபார நோக்கமோ இல்லாட்டி அடிப்படை தேவையாகவோ ஒன்றோ இருக்கவில்லை எனக்கு.
1: தேவைக்கு வாங்கலாம், ஆசைக்கு
0: வாங்கினேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதை வைத்து நான் சமாளிக்கிறது போல போதும் போதும் ஆயிடுச்சு. என்னுடைய மனைவியின் தங்க நாய்களாம் இழக்க வேண்டியதாகிட்டு.
1: சொல்லுவாங்க இல்லையா, யானையை கட்டு தீனி போடுற மாதிரி தேவைக்கு மீறி வாங்கும் போது சிக்கல் இருக்கு. அது மட்டும் இல்லாம அருண்மொழி இணைந்துகிட்டு ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்காங்க. பருத்தி துறையிலிருந்து கடன் படக்கூடாது அப்படின்னு இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா. கடன் இல்லாம திருப்தியா வாழ வேண்டும். கடன் பட்டார் நெஞ்சம் போர் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் புவனேஷ். உங்களை இலங்கை வேந்தன் சொல்லல, அப்படி சொல்லிருக்காங்க.
0: இலங்கை வேந்தன் சொன்னா சந்தோஷம் தான்.
1: ஆமா, கடன் படக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். இருக்கிற பணத்துல திருப்தியா வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பாசத்தமிழ் வழக்கங்களோட பதுலை கந்தைகளிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் சொல்லியிருக்க, நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் வாழ்த்துக்கள் பல கோடி. அண்மையில் டிக்வாஸ் புயலின் காரணமாக பல வீடுகள் சேதமடைந்த போது லட்சக்கணக்கில் பணம் செலவில் ஆடம்பரமாக வீடு கட்டுகிறது தேவையில்லாத விடையும் என்று நினைத்தேன். பாசத்தமிழ் வழக்கங்களோடு சென்று அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு விஷயம் வந்து சரி செய்வது சரி நல்லாவே செய்தோம்னு சொல்லி கடன் வாங்கி செய்யறது, அதுக்கு பிறகு நாங்கள் பல பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு
1: சொல்லி. அது எப்படி இருக்கு, அதாவது ஆடம்பரமா வீடு கட்டலாம், ஆனா அது கட்டுறதுக்கான இடமாங்கிறது முதல்ல பரிசீலனை.
0: இப்ப இப்படி ஒன்று சங்கர், இப்ப கல்யாணத்துக்கான செலவு பாத்தீங்கன்னா 50 லட்சம் காட்டுவாங்க. 50 லட்சம் பாத்தீங்கன்னா 30 லட்சம் வீடு செய்ய போயிருக்கும். இது கல்யாண செலவே கிடையாது. முதல்ல கல்யாண செலவுன்ற பேர்ல வீட்டுக்கு இது பண்றது, வீட்டு அப்பதான் வீட்டுல கிச்சனை கட்டுறது, இது எல்லா வேலையும் அப்பதான் செய்யறது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான செலவுகள் உதிரிகளாக வந்து சேரும், எக்ஸ்ட்ராவா வந்து சேரும்.
1: அடுத்து வந்து சுப்பையா தயாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைவருக்கும் இருவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்னுடைய வியாபாரம் செய்த நண்பர் ஒருவர் இப்படித்தான் கடன் பட்டு ஆடம்பரமான வீடு கட்டி நாளாந்தம் சோடா பிஸ்கட் பீட்சா பர்கர் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாராம். ஆடம்பரமா செலவு செய்வது என்பதை லட்சம் கடன் வந்து இப்பவும் பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காராம். அதாவது கடன் வாங்கி நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான், ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கடனை வாங்கி பந்தா காட்டுறது, அப்புறம் கட்ட முடியாம தவிக்கிறது.
0: எஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அதாவது நான் சில விஷயங்கள் பார்த்தா எல்லாரும் கிடையாது, சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டு வாழ்க்கை இங்கே வாழ்றதுக்கு ஆசைப்படுவாங்க. கஷ்டம் சரி, எங்க சூழ்நிலைக்கு ஏற்ப கஷ்டம். ஆனால் கடன் வாங்கி எப்படியாவது அந்த வாழ்க்கையை வாழும் சொல்லி வாழ்ந்த பிறகு கையில இருந்த காசும் போய் கடன் வாங்கின காசும் போய் திரும்பி கடன் பட்டு திரும்பி வெளிநாட்டுக்கு.
1: அதுல மிக முக்கியமான விஷயம் இருக்கு, வெளிநாட்டுல வாழ்ந்த வாழ்க்கை இங்க வாழ மாட்டாங்க, வெளிநாட்டுல கஷ்டப்பட்டுதான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கோம்னு ஒரு பந்தாக்காக என்ன பண்றது, அங்க இருந்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தது எல்லாத்தையும் இங்க வந்து செலவழிச்சுட்டு போயிடுறது.
0: அப்படியான விஷயங்கள் இருக்கிறது. சரி, ரொம்ப சந்தோஷம். ஏராளமான விஷயங்கள் தொடர்ந்து முடிந்த குழுக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நல்ல பாடல் வட்டத்து கேட்டு மகளுங்கள் நீங்களோத்தி

0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கடுத்த கார்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு கூடியவித வாய்ப்பும் இல்லை.
3: கடலில் வாழும் மிகவும் வலிமையான மற்றும் வியக்கத்தக்க உயிரினம் சுறா மீன். சுறாக்களுக்கு சாதாரணமான மீன்களைப் போல எலும்புகள் கிடையாது. அவற்றின் உடல் முழுவதும் குருத்தெலும்புகளால் ஆனது. இது அவை தண்ணீரில் லாவகமாக நீந்த உதவுகின்றது. சுறாக்களின் பற்கள் விழுந்தால் மீண்டும் மீண்டும் வளரும் தன்மை கொண்டவை. ஒரு சுறா தனது வாழ்நாளில் சுமார் 30,000 பற்கள் வரை இழக்கக்கூடும். பெரும்பாலான சுறாக்கள் சுவாசிப்பதற்காக தொடர்ந்து நீந்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நீர் அவற்றின் செவிழ்கள் வழியாக சென்று ஆக்சிஜனை வழங்கும். பிரபலமான சுறா வகைகளாக திமிங்கில சுறா, இது உலகின் மிகப்பெரிய மீனினமாகும். இது அளவில் பெரியதாக இருந்தாலும் மனிதர்களுக்கு எவ்வித தீங்கும் செய்யாதவை. வெள்ளை சுறா, இது மிக கடுமையான வேட்டைக்காரனாக கருதப்படுகிறது. சுத்தியல் தலை சுறா, இதன் தலை சுத்தியல் வடிவில் இருப்பதால் இதற்கு 360 டிகிரி பார்வை திறன் உண்டு. சுறாக்களுக்கு மற்ற உயிரினங்களின் உடலில் இருந்து வெளிப்படும் மின்சார அதிர்வுகளை உணரும் திறன் உண்டு. இதன் மூலம் மணலில் மறைந்திருக்கும் இரையை கூட இவை கண்டுபிடித்துவிடும். கிரீன்லாந்து சுறாக்கள் சுமார் 4,000 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. சுறாக்களுக்கு வெளியில் இருந்து பார்க்கும் போது காதுகள் தெரியாது, ஆனால் அவற்றின் உட்புற காதுகள் மிகவும் கூர்மையானவை. மயில்களுக்கு அப்பால் இருக்கும் ஒலியை கூட இவற்றால் கேட்க முடியும். சுறாக்கள் கடலின் துப்புரவாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கடலில் நோயுற்ற மற்றும் பலவீனமான மீன்களை உண்பதன் மூலம் கடல் சூழல் சமநிலையை பேணுவதில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கடுத்த கார்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு கூடியவிரைவில் வாய்ப்பு இல்லை.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
2: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள் நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்
3: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை
4: இது நம்ம
5: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
6: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: காலத்தின் உச்சம் தொட்ட உள்ளம் கவர்ந்த காவியம்.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை.
0: உங்கள் உயிர் கலந்த ராகம் சுகம்.

0: பத்து மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
3: நூத்துக்கணக்கான மேளங்கள் மேல பெண்கள் ஆடுவாங்க ட்ரம் டான்ஸ், அது பாத்திருக்கியா? இல்ல விடுபிள்ளை, இன்னைக்கும் கண்ணிலே நிக்கும் அந்த ட்ரம் டான்ஸ். உனக்கு தர ஒரு சான்ஸ் பாரு, ஒரு கிளான்ஸ், அப்புறம் ஆடுவோம் டப்பா டான்ஸ்.
4: God, what sort of behavior is this?
5: இது அடக்கடக்க அதிகமாயிரும்.
4: Enough is enough. Final 8C with your channel and with your employees and all of your license. Okay?

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமா உற்சாகமாக வணக்கம் வசந்த். நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழும் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு செய்தி இருக்கிற செய்தியோடு நாங்கள் தலைப்பக்கம் போகலாம் நினைக்கின்றேன். சங்கர் பாத்தீங்கன்னா மஸ்கலியா மொக்கா தோட்டம் எய்ம்ஸ் பீக் பிரிவில் பணிபுரியும் ஒரு தோட்ட காவலாளி ஒருவரை தாக்கியதாக குற்றச்சாட்டில் பேரில் பாத்தீங்கன்னா இப்பொழுது தோட்ட உதவி முகாமையாளர் இப்பொழுது கைது செய்யப்பட்ட சம்பவம் இப்பொழுது பதிவாகியிருக்கிறது. எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி வரையில் அவரை விளக்கமறையில் வைக்குமாறு இப்பொழுது ஹட்டன் நீதவான் நீதிமன்றம் இந்த விஷயத்தை உத்தரவிட்டிருக்காங்க.
3: கடந்த 5ஆம் தேதி இரவு வந்து இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக வந்து தோட்ட காவலாளி வந்து 6ஆம் தேதி போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார். இதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்டு அவரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்கும் அனுமதித்ததன் பிறகு கைது செய்யப்பட்ட தோட்ட உதவி முகாமையாளருக்கு வந்து அட்டன் நீதவான் நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா 13ஆம் தேதி வரை விளக்கம் அறியும்.
2: இப்படித்தான் சங்கர், யாராக இருந்தாலும் ஒரு தொழிலாளியை கை நீட்ட முடியாது.
3: சரி,
2: இப்ப அவர்கள் வேலைக்கு தான் வந்திருக்கிறார்கள். இப்ப ஒரு தோட்டத்துல வேலை செய்யறாங்கன்னு சொன்னா தோட்டத்துல அவங்க கொடுக்கற சம்பளத்துக்கு வேலை செய்ய வர்றாங்க. அடிமேலாக வரவில்லை. சட்ட ரீதியான பல விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? மனித உரிமை சட்டம் இருக்கிறது, இப்ப தொழிலாளர் சட்டம் இருக்கிறது. இந்த சட்ட ரீதியா போகும்போது அவர்கள் சிறையில் போட்டு அவர்களுக்கு பெரிய பெரிய கொடுப்பனவு எல்லாம் கொடுக்க வேண்டி வரும். அது போன்ற விஷயங்களை தலைமைத்துவத்தில் இருக்கின்ற இந்த இவரெல்லாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. சோ இதை தாண்டி நாங்கள் நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோட எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டு அமெரிக்காவிலிருந்து மாலி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கலாம். இந்த கேள்வி எனக்கு எப்ளை ஆகவே இல்லை என்று சொன்னா அவங்களுக்கு பொருத்தம் இல்லையா? நாங்கள் கடன் வாங்க மாட்டாங்களா? கடன் வாங்கி செய்ததாக இதுதான் தேவையில்லாத சில சொல்லி நான் நினைக்கிற சில விஷயங்கள் சொல்லி அவங்க சொன்ன விஷயங்கள் பாருங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் வித்தியாசமான விஷயம் ஆகுது. அதாவது ஆஃபர் பார்த்து நாங்கள் ஷாப்பிங் செய்வது,
3: கடன் வாங்கி விஷயம் அது
2: இம்பல்ஸ்ல பார்த்து செய்யறது.
3: எங்கேயாவது 50% தள்ளுபடினா நம்ம எங்கேயாவது கடனை வாங்கிட்டு போயிடுறது இல்லையா? முன்படியா
2: இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, சிறப்பான விஷயம், யூஸ் பண்ணாத சப்ஸ்கிரிப்ஷன். சரியான ஒரு விஷயமாக பார்த்து அதை என்னதுக்காக கடன் வாங்குறோமோ அதை விஷயங்களை பார்த்து தான் வாங்குவேன் சொல்லிருக்காங்க.
3: வரலட்சுமி கொட்டகையில இருந்து சொல்லிருக்காங்க, கடன் வாங்கி விட்டு காலம் முழுக்க நிம்மதியாக வாழ முடியாமல் தவிப்பதை விட்டு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும் சொல்லியிருக்காங்க.
2: சூப்பர், நல்ல விஷயம். அதாவது நீங்கள் கடன் வாங்குவது, நாங்கள் அதிகமாக சொல்வது இந்த கடன் வாங்கி விட்டு நாங்கள் யோசிக்கிறோம் இல்லையா, வர முன்னே வெள்ளத்தை அணைக்கட்டும் சொல்லுவார்கள். நீங்கள் கடன் ஒன்று வாங்கும் போது தயவு செய்து நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த கடன் எதுக்காக வாங்குறேன், கட்ட முடியுமா, திரும்ப முடியுமா, இது அவ்வளவு அவசியமா அந்த கடன் வாங்கி செய்யக்கூடியதாக இருக்கிறதா?
3: ஏன்னா மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கடன் அன்பை முறிக்கும், ஓவரா போனா கேளும்பையும் முறிக்கும்.
2: இப்ப இப்படித்தான் சங்கர், இப்ப நாங்கள் ஒரு கடன் வாங்கும் போது நாங்கள் முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான், ஆனால் சட்ட திட்டங்களும் இருக்கு, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில சட்டங்கள் இருக்குது, எங்களுடைய பத்திரங்களை வைத்து நாங்கள் கடன் வாங்குவதா இருக்கலாம். அதே போல வங்கிகளில் கடன் வாங்கும் போது நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் சொந்தங்களே. சரியா,
3: வங்கி கடன் தாண்டி இப்போ வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அவர்களிடம் கடன் எடுக்கும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும்.
2: சோ அந்த கடன் விஷயம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப அவதானமாக இருக்கணும். காரணம், அதிகமான தற்கொலையில் கடன் மூலமாக தான் இருக்கிறது. பெரிய பெரிய ஜாம்பாவான்கள், பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம்
3: காருக்கு லோனு, போனுக்கு லோனு, சாப்பிட லோனு, டிரெஸ்ஸுக்கு லோனு, ட்ரீட்டுக்கு லோனு, கல்யாணத்துக்கு லோனு, எல்லாத்துக்கும் லோன் வாங்கி கடைசியில வாழ்க்கை லோ லோனு போயிட போகுது.
2: அதை சொல்ல மாட்டீங்க நினைஞ்ச சொல்லிட்டீங்க. சரி, இப்படி எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க கடன் வாங்கும் போது தயவு செய்து பார்த்து கண்ணும் கருத்துமாக தேவை எதுவோ என்று அறிந்து நீங்கள் வாங்குங்கள் சொல்லி நாங்கள் விடைபெற போகிறோம். தொடர்ந்து ராகம் சுமலர் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க
3: கலையகத்தில் எம் எல் கிருபா.
2: மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலும் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது
3: என்று உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ்.
2: நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.
3: நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: நன்றி புவனேஷ் நேர் மற்றும் சங்கர் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் 10:01.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
5: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவுக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பிணை வழங்கப்பட்டது. இந்நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் அவர் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகவிருந்த நிலையிலேயே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
4: வெளிநாட்டு செய்திகள்.
5: ஹார்முஸ் நீரிணையில் 2 கப்பல்களை இலக்கு வைத்தும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியும் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாக ஈரானிய உயர்மட்ட ராணுவ கட்டளையகம் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் ஐஸ் கடலோர பகுதியிலிருந்து ஹார்முஸ் நீரினை நோக்கி சென்ற ஈரானிய எண்ணெய் கப்பலையும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஃபுஜேரா துறைமுகத்துக்கு அருகே நீரிணைக்குள் நுழைந்த மற்றொரு கப்பலையும் அமெரிக்கா குறிவைத்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவும் அத்தாக்குதலுக்கு காரணமான ஈரானிய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் இதன்போது தெரிவித்துள்ளது. மேலும் 3 அமெரிக்க கடற்படை கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்தபோது ஈரான் பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் சிறிய படகுகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா.
1: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியின் முதலாவது நேரக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம், கிண்ணியா குருஜாக்கடியிலிருந்து அசுருதீன்.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா அசுருதீன்?
1: பள்ளிக்கும்
0: போகணும் மதியம்.
1: சரி
0: சொல்லுங்க சுருதீன், இந்த நேரம் நிகழ்ச்சியில நீங்க யார் யாரை இணைத்துக் கொள்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க?
1: ஆமா, மதிக்க போகும் இனிமையான நாடலை மற்றும் வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் காரணங்கள் சார்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:20. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அதுவையில் பாட்டு தலைவா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். யார் இது? திருமதி வரலட்சுமி இணைந்துக்கிறாங்க கொட்டாஞ்சேனையிலிருந்து. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ஆரம்ப பாடலை அசத்தல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. இறுதியத்து நம்ம இணைந்துக்கின்றார் ஆரையம்பதியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளே கலை செல்வி வந்துக்கிறாங்க. ஸ்ரீதாஸ் இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள்னா நான் லிந்துலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே பாடல்கள் தூள் வாழ்த்துக்கள் பாட்டு தலைவா அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் ஹரோரினா ஹெயில் இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. செல்வத்துறை நந்தகுமார் வந்துக்கிறாங்க வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். சங்கரடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்துக்கிறது இவளை. மங்கேக்கரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்று ரிம்சான் வந்திருக்கின்றார் பேர்வளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிற தேவளை. கண்ணா இணைந்திருக்கின்றார் கினிகத்தனையிலிருந்து. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நவீன் இணைந்திருக்கிறேன் அண்ணா ஹட்டன்ல இருந்து. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை. நாகராஜன் வந்திருக்கின்றார் இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். டி ஜே வந்துக்கிறார் ஹட்டன்ல இருந்து சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. பிரசாந்த் இணைந்திருக்கின்றார் பண்டாரவளையிலிருந்து. இனிமையான இடைக்கால பாடல்களை தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் நசூர் இணைந்திருக்கின்றேன் கிண்ணியாவிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. பூபாலன் இணைந்திருக்கின்றார் இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை. பாலா வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா, நீலமகம் தேவி இணைந்திருக்கின்றேன் மாத்தளை வாரிய புறவிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை. ஸ்ரீகாந்த் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் ரமேஷ் குறிப்பிடுகிறது இவளை. ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக இயேசு வந்திருக்கிறார். காளிமுத்து கொட்டக்கிளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது இவளை. பட்டித்திடலில் இருந்து கமலஹாசன் ஜசோதா வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வ சின்னதி சுதன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஹட்டன் தங்க சுந்தரம் இணைந்திருக்கிறேன். ஆரம்ப பாடலிலிருந்து அசத்தலாக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. தேவி யோகேஸ்வரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறாங்க. அதே போன்று ராஜுபாய் வந்திருக்கிறார். வணக்கம், நல்ல பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு. சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹிட். நம்ம
1: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
2: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 101.6 மற்றும் 101.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: இனிமையான காலை நேரம் வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் தப்புமால் தந்த பெரிய குடியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க குமார்?
1: நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி, நலமா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, இந்த நேரம் என்ன பாடல நீங்க பாடி காட்ட போறீங்க?
1: பாடலை பாடலாம்.
0: கேக்குறதுக்கு தயார்? எல்லாரும் தயார் தானே? ஓகே.
1: உடலும் எந்த உயிரும் உனக்கே அர்ப்பணம், உலகம் நம்மை எழுதும் கவிதை சாத்தனம். நாடலாம் பாடலாம் காதலின் கீர்த்தனம், கண்களின் பார்வையோ காமனின் கீர்த்தனம்.
0: சரி, நீங்க பாட பாட சத்தத்தை கூட்டுறது அங்க யாரு? சரி, அப்ப இந்த நேரம் குமார், நீங்க நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கீங்க?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர்களுக்காகவும் கேட்போம்னா.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
2: விடுமுறை நாளை கலகல பார்க்க, பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க, ஒரே நிகழ்ச்சியில் கேட்க, மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். திவான் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இதேவேளை சிங்க ராஜா வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே தமிழ்நாடு தேனி மாவட்டம் பேனட்ஸா இணைந்திருக்கின்றார். கிருபா அவர்களே, வாழ்த்துக்கள், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள். நான் கொழும்பு சிட்டி சென்டர்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெகன் குறிப்பிடுகின்றார். அதே போன்று சசிகலா இணைந்திருக்கிறாங்க. புசல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம், நான் தங்கத்துறை இணைந்திருக்கின்றேன் அவிசாவளையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே வேலுசாமி வந்துக்கிறாங்க. மன்னாரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி சுகம், அருமையான பாடல்களோடு வேற லெவல் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கிறார். அதே போன்று பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான வணக்கம், கிருபான் எப்படி இருக்கிறீங்க. கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் வந்திருக்கின்றார். அக்கறை பெற்ற பப்ஷையில் நிசார் இருந்திருக்கின்றார். அதே போன்று வரக்காப்புலையிலிருந்து தர்ஷா வந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களை வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வேர்வலையிலிருந்து நசார் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க. நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பண்டாரவளையிலிருந்து மீனகை குறிப்பிடுகிறாங்க. கொழும்பு செட்டியார்த்து வீன சலூன்ல இருந்து ராசலிங்கம் வந்திருக்கின்றார். கிருபான்னா எப்படி சுகம், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தேவி ஜோகேஸ்வரன் குறிப்பிட்டுக்கிறாங்க. அதே போன்று ராஜகிரியவிலிருந்து முறையின் இணைந்துக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 15 மோதுரையிலிருந்து தர்சினி குணசேகரன் இணைந்துக்கிறாங்க. பத்மன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க. நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி நட்பட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக எம்டிஏ சத்தார் குறிப்பிடுகின்றார். அதே போன்று ஸ்டீஃபன் எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புஷ்பராஜ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க. உங்கள் பாடல் தெரிவுகள் வேற லெவல். அச்சுவேலியிலிருந்து உமா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜீவ பிரியா அணிந்துக்கிறாங்க. கழுதாவளையிலிருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வியட்நாம் ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வ வரவேற்பு அளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அத்துடன் வியட்நாம் மற்றும் இலங்கை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தும் நிகழ்வும் ஆரம்பமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வியட்நாம் ஜனாதிபதி இன்று காலை 11:40 பாராளுமன்றத்தில் விசேட உரை நிகழ்த்தவுள்ளார். 2015 பின்னர் வெளிநாட்டு அரசு தலைவர் ஒருவர் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: திபேத்தில் இன்று 4.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. சுமார் 38 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை பொருட்சேதமோ உயிர்ச்சேதமோ ஏற்பட்டதாக எந்த தகவல்களும் வெளியாகவில்லை. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
4: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: நேரம் 11:10 ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: நிஷா மாவனல்ல.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க.
1: இல்ல சார், வசந்தமா பிண்டல் அங்க எப்பயே உற்சாகமா தான் இப்ப சார்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, அப்ப பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: எல்லா பாட்டும் எல்லா நிகழ்ச்சியும் எல்லா அறிப்பாளர்களும் யாரு முறை இல்லாம எல்லாம் சந்தோஷமா பிடிச்சிருக்கு.
0: அப்படியோ? சரி, அப்ப விருந்தாக இருக்கிறது எப்பொழுதுமே உங்களுக்கு வசந்தம்.
1: நோய்க்கு மருந்து, பசிக்கு விருந்து.
0: எப்படி பாத்தீங்கன்னே
1: அப்படியான ஒரு வசந்த மேசம் அறிவிப்பாக அந்த மாதிரி அறிவிப்பாளர்கள் எல்லாரும் அன்பான நேசமான
0: இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க.
1: கோவப்படுவாங்க, அதனால எல்லா நண்பர்களுக்கும் எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் சேர்க்கும் சேர்த்து நல்ல பாட்டு போட்டு சார். நன்றி வாசிக்க சந்தோஷம்.

0: எல்லாம் ஏற்ற சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
1: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:28. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்? இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: மருதமனையிலிருந்து பதியுதீன் பேசுறேன்.
0: ஆஹா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் உங்களுக்கு நல்ல பாடல்களை தந்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா நிச்சயமா, அத வாராடித்தான் ஆக வேண்டும். அருமையான பாடல்கள் இந்த வாரம் முழுக்க, இன்று மட்டுமல்ல இந்த வாரம் முழுக்க தந்த பாடல்கள் அனைத்தும் அற்புதமான பாடல்கள்.
0: அப்படியே மனதை விட்டு நீங்காத இனிமையான பாடல் தெரிவுகள் சொல்றீங்க.
1: ஆமாமா, நிச்சயமாக சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படித்தான்.
0: சரி பதுவுதீன், இப்ப சொல்லுங்க, நீங்க யாரையோருடைய இணைந்து பாடல் கேட்கறதா இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்பதற்கு எனது மனைவி மக்கள் மற்றும் மருதமனை கஸ்வின், அப்துல் நாசர், ரத்திரபேர் பொப்டல் நிசார், பாண்டிருப்போ விஐபி சலூன் உரிமையாளர் ஷீலன் ஆகியோருக்காம், அங்குள்ள வாடிக்கையாளர் அனைவருக்காம், அன்பானவர்கள் உங்களுக்காக கேட்போமே.
0: நன்றி. நிகழ்ச்சியில் நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:36. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். சூப்பரான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் கேர்பானா அப்படின்னு சொல்லி இங்கிருக்க ரவி வந்திருக்கிறார். ரெஸ்பான் விஜயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிருஜன் வந்திருக்கிறார். அன்பான வணக்கம், அளவில்லா ஆனந்தம். யார் இது? செல்வி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை இன்பமான வணக்கம், இதமான பாடல்களோடு சுகமாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கிறார். வசந்தத்தின் அபிமான நேர் நேற்றைய ராகம் சுகமானது பாடல்களும் மனதுக்கு சந்தோஷத்தை வழங்கியது, அதற்கும் குறிப்பாக இந்நேரத்தில் நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் மூதூர் பட்டித்திடல் வடிவேல். தொடர்ந்தும் வசந்தத்தோடே இணைந்திருங்க. அதே போன்று கேராபூர் 4 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தாசன் பிரியா இணைந்திருக்கிறாங்க. புலத் சிங்கில ரஜினா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ராஜா இணைந்திருக்கிறார். இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை. பொத்துவில் இருந்து சசி ஷியாமிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிற தேவளை. இனிமையான வணக்கம் பாட்டு தலைவா, எப்படி இருக்கிறீங்க? சூப்பர் பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சப்ரீனா செல்வன் செல்வா வந்திருக்கின்றார் நாகரையம்பேட்டை. அவளிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். சப்ரீனா ஃபுட்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக செல்வா குறிப்பிடுகிறதே. வேளை இனிமையான வணக்கம், எப்படி சுகம்? நானும் நிகழ்ச்சியோடு தான். நிர்மலா பாலா வந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் குறிப்பிடுகிறது. இவளை அகிலன் நடந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சாந்திமதி வந்துக்கிறாங்க. இனிமையான வணக்கம், ரொம்ப சந்தோஷம், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் கேர்பான் அப்படின்னு சொல்லி மர்சுகா ஜுனாயிட் இருந்துக்கிறாங்க. பாலா கார்த்திகான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை முகமது அன்வர் வந்திருக்கின்றார். அக்கரைப்பற்று அப்துல் காதர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: மருதமுனையிலிருந்து முனாஸ் காய்கிறேன்.
0: எப்படி சோமா இருக்கீங்களா முனாஸ்?
1: ரொம்ப சோமா இருக்கிறேன், மலமா இருக்கிறேன். நீங்க எப்படி சார்?
0: நான் நல்லா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க போல இருக்கு.
1: ஆமா சார், இந்த லீவு பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாடல் அருமை, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி முனாஸ். சொல்லுங்க, இப்ப யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: அன்பு மனைவி ரிசானா, மகன் பிபாஸ், அன்பான அதிபர் உங்களுக்காகவும் தற்பொழுது வசந்தம் கேட்கும் மனைவருக்காகவும் கேட்கும் சார்.
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு.
1: நன்றி சார்.
0: இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. கொழும்பு ஓல்கோட் மாவட்டத்தை மெக்மில்லன் புத்தகசாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் மகள் குடும்பத்தை அமைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை கொழும்பு வால்ஸ் லேன் இருந்து மணி இணைந்துக்கிறாங்க. அம்மா லக்ஷ்மி மற்றும் ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அருமையான பாடல் தொகுப்புடன் உங்களின் மென்மையான குரலுடன் மெருகூட்டி கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் கோகுல் நாத் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். ரொம்ப நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க கோகுல்நாத். அதே போன்று பட்டவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சுரேஷ் இணைந்திருக்கின்றார். லக்கி ஷாம் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். எஸ் பரமானந்தன் வசீஹரன் இணைந்திருக்கின்றார். ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சியை

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. ரொம்ப விருந்தாக ரொம்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இனி சாப்பாட்டுக்கு போற நேரம் இல்லையா? தொடர்ந்து மதிய நேர குதுகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஷிவானி அவரோடு இணைந்து அபுல் ஹாசன் மற்றமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம்எல் கிருபா.

0: நிறைய பேர்
1: சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன்ல, வரும்போது சாக்லேட் வாங்கி குடுத்துறணும்.
0: ஐயோ என்ன ஆசை பாருங்க, இங்க வரணும் என்ன செய்யணும் ஸ்ரீதேவி. பாட்டு
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். டாரு
2: டாரு
0: சைக்கிள் கடை கப்பூர். என்ன இந்த நேரத்துல வந்தீங்க பட்ட பாவல்ல?
1: எடுத்த நாள் முதல் வந்த நாள் வரை
0: வண்டியை அப்படி யாரோ பாடி வந்தீங்க அந்த சைக்கிள் கடைக்கு. அப்புறம் செல்லி வணக்கம், இப்ப கடை மூடியா திறந்தா? அதுக்கு முதல்ல பேசிட்டு போகணும். என்ன ஸ்ரீதேவி தாரெல்லாம் மீக்கி ஆகிது கொலை
2: நன்றி.
1: அபுல்க்கு சைக்கிள் ஓட்டு தெரியுமா?
0: ஐயோ பிளைட்டே ஓட்டுவேன் ஸ்ரீதேவி, சைக்கிள் ஒரு விஷயமா?
1: ஆமா ஆமா, நீங்க அப்படியே செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு
0: கேள்விப்பட்டேன். புதன் வியாழன் கிரகத்துக்கு தான் போயிருக்கேன்.
1: ஏன் செவ்வாய் போறது இல்லையா?
0: செவ்வாய் எல்லாம் ரோட மூட்டி காணும், சரியான பிள்ளைப்பாரு. அந்த
1: வீட்டுல வந்துட்டு போனீங்கன்னா அப்படித்தான் செய்வாங்க.
0: அதுதான் என்ன
1: பாடு கேட்கலாமா?
0: கேட்கத்தானு

0: வணக்கம்
1: அவர்
0: எங்க நடத்துறாரு, என்ன வச்சு நடத்துறாரு?
2: நீங்க எப்படி இருக்கீங்க சகு?
0: அவருக்கு ஒரு பொண்ணு தான் பாத்து கொடுக்க
2: மாட்டேன். கட்டுவான் தானே? கட்டுவாண்டு பேர் வந்து புருஷன மரத்துல கட்டி வச்சு அடிப்பாங்களாமே.
0: அப்புறம்
2: அக்கா சொல்லுங்க, தாரெல்லாம் மீக்கா அக்கா பாட்டு கேக்க
0: நீங்களும் அளிப்பினை ஏற்படுத்துங்கள். 3 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம். இது மாதிரி நிகழ்ச்சி உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி மற்றும் அமலாசன்.

0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 12 மணி கடந்து 29 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
0: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
5: அட, இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
6: இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

0: ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: இப்படி சும்மா பொய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரே என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள், இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
4: ஆட்டிகளுக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிடுறோம்.
0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6.

0: முகே திரைப்படத்துக்காக வித்யாசகர இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட ஒரு குரல்ல ஒரு கம்பீரமான பாடல், ஒரு சூப்பரான பாடல் அப்படியே கேட்டுட்டு எல்லாருமே டான்ஸ் வைபோடு வந்திருப்பீங்கன்னு
1: நினைக்கிறேன். பவல் டைம்ல அப்படித்தான் தேவுடா தேவுடா கண்ட இடத்துல ஆடிடான்னு.
2: நீங்க
1: அதாவது நாங்க சொல்லும் பொழுது எங்கே வச்ச பேலன்ஸ காட்டுங்க, மச்சான் வச்ச பார்வை மாறாதடின்னு தாருக்கோ சொல்ற மாதிரி அப்படியா?
2: நன்றி.
0: அது அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க வந்து காதல்ல விழுந்திருக்கீங்களா?
1: நான் காதல்ல புளூரே இல்லையே.
0: ஏன் விழுறது இல்ல? காதல நம்பிக்கை இல்லையா?
1: இல்ல இல்ல, நம்பிக்கை இல்ல, காதல நம்பிக்கை, காதலிக்கிறவள நம்பிக்கை இல்ல எனக்கு.
0: அப்படின்னு சரி ஓகே. காதலில் விழுந்தேன் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து விஜயாண்டன்
1: வரணும். காதல விழுந்தா
0: அது கஷ்டம் இல்லையா?
1: அதுதானே.
3: Everybody, this is a song.

0: 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: மிஸ்டர் மைல் ஓவரா போறீங்க.
3: பட உலகில் ஒரு பராசக்தி பட்டை திட்டப்பட்ட வசனத்தில் புதிய யுக்தி. கலைஞர் கையில் எடுத்தது சீர்திருத்த கத்தி. தமிழகமே நின்றது தலை சுத்தி. உனக்கு தெரியுமா அவரை பத்தி? ஜெமினி எஸ்எஸ் வாசனோட சந்திரலேகா பாத்திருக்கியா? அதுல நூத்து கணக்கான மேளங்கள் மேல பெண்கள் ஆடுவாங்க ட்ரம் டான்ஸ். அது பாத்திருக்கியா இல்ல விடுபிள்ளை? இன்னைக்கும் கண்ணிலே நிக்கும் அந்த ட்ரம் டான்ஸ். உனக்கு தர ஒரு சான்ஸ் பாரு, ஒரு கிளான்ஸ், அப்புறம் ஆடுவோம் டப்பா டான்ஸ்.
4: God, Mr. Pillai, what sort of behavior is this?
5: இது அடக்கடக்க அதிகமாயிரும்.
4: Enough is enough. Final 8C. With your channel and with your employees and all of your license.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால்
3: வந்திருக்கிறாரு.
2: அதே போன்ற சந்தோஷமான வணக்கங்களோடு செல்வராஜ் ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறாரு. அதே போல அன்பான மதிநேர வணக்கம் சிவானி அபுல் ஹாசன் பாடல்கள் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க.
3: மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி சென்னை சிங்கர் சிவராம்.

0: இருவருக்கும் நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாம் சூப்பர், வேற லெவல்ல இருக்கு. தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க, ஒரு கூடவத்த தமிழ்நாடு தோட்டத்தில இருந்து. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு தர்சினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க, கொழும்பு 15 இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா?
1: சரி, இதே மாதிரி நீங்களும் வரணும்னு சொன்னா அந்த பக்கத்துக்கு போயிட்டு அந்த போட்டோ கீழே பாருங்க, பசுந்தான ஒரு பிள்ளைக்கும் அது பசுந்தி இல்லை, பக்கத்துல ஒரு பசுந்தான பொடியை நீ பாரு, அவனு கீழே போயிட்டு உங்களுக்கு தேவையான பாட்டுகளை டப டப்பன்னு டைப் பண்ணீங்கன்னா ஸ்ரீதேவி.
0: அதே போன்று சந்தோஷமாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-7175 0012 அதே போல 0312-7175 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இருந்து கொள்ளுங்க. எங்கனாலுமே இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்களோட வாசனம் மாதிரி நேர குதகலை.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சமூக வலைதளங்கள் வாயிலாக அவதூறு செய்த குற்றச்சாட்டில் ராஜங்கனியே சத்தாரத்ன தேரர் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோருக்கு சமூக வலைதளங்கள் ஊடாக அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: இரண்டாம் உலக போரின் 81வது ஆண்டு விழா நாளை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு உக்ரைனுடனான போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்துள்ளது. அத்துடன் கொண்டாட்டங்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் மீண்டும் பதிலடி கொடுக்கப்படும் என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதன்போது போரை முடிவுக்கு கொண்டுவர உண்மையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியை மதியம் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
0: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

பாடல் இது டான் திரைப்படத்துக்காக.

0: வணக்கம்.
1: நீங்க
0: என்ன தெரியல
2: நம்மட வசந்த சொந்தங்கள் நண்பர்கள் வளமையான நம்மட பேரை சொல்ற எல்லா நண்பர்களுக்காகவும் எனக்கு முடிஞ்ச இன்றைக்கு நட்சத்திரமா ஜொலிக்கிறாரு நம்மளுடைய டிஜா ராஜேந்திரன் அவரோட படம் அப்படின்னு சொன்னா மோனிசா அண்ட் மோனாலிசா படத்துல இருந்து ஹலோ ஹலோ யார் பேசுறது பாட்டு தரீங்களா
0: ரவி அந்த பாடல் வந்து தொடர்ச்சியா நீங்க நிகழ்ச்சியோடு இழந்திருங்க எல்லா நிகழ்ச்சியிலுமே ஸ்டார் ஆஃப் தி டே பாடலாக இன்றைய தினம் வந்து அவரோட பாடல் தான் ஒலிக்க இருக்குது சரியா
3: பாட்டு வருது பாருங்க அவர் கணக்கா என்ன டிங்கிரி ரவி அப்படின்னு
0: சொல்ல வந்தேன் நீங்க இங்கிரிய ரவின்னு சொல்லி சரியா சொல்லணும்
3: என்னது இங்கிரியா
0: இங்கிரிய ரவி
3: எங்க இருக்கிற ரவி
0: எங்க இருக்கிறாரோ தெரியல ரவி
3: பாட்டை போட்டு
0: சந்தோஷமாக நீங்களும்
3: பாடல்

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதமா? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
5: மச்சி போட்டு தாக்கு.
3: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
6: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
7: அபிலாஷன் என்ன தெரியாதவன் டாரும் இல்ல. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் நீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும் சின்னா பின்ன நானா கிட்டத்தான் கேட்கணும். பின்ன நானா என்ன செய்யலாம்?
8: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுல் ஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: வணக்கம்.
1: இருவருக்கும் மதிய வணக்கம். பெரிய நிலாவை கிருஷ்ணா.
2: வணக்கம் கிருஷ்ணா. எப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க போயிருந்தீங்களே? ஏன் வீட்டுல வேலையா? ஊட்டுவா இல்லையா?
0: வீட்டு வேலை செய்ய சொல்லி வைஃப் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா
2: என்ன?
0: இதுக்கு தான் அபுல் வந்து இன்னும்
2: வெட்டிங் பண்ணாங்க. எங்களுக்கு தேவையில்லாத வேலை. அவசர பாட்டிட்டீங்க தம்பி நீங்க. சரி பரவாயில்ல, என்ன செய்யணும்?
1: சந்தோஷம்
2: தாராளமிக்கா.
1: இரண்டு பாடல் பாட
0: இரண்டு வரை பாடுறீங்களா?
2: பாடுங்க.

அடிக்கும் போது அடிக்கும் போது.

0: அருமையா அருமையா இருக்கும். சூப்பரா பாடுனீங்க. என்ன மனசுல வச்சு பாடுனீங்க?
1: அவ்வளவுதான், வேற யாரு?
0: இப்ப சரி சரி
1: பாடி சொல்லுங்க, யார் யாரை எடுத்துக்கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
2: பாடல் கேட்கிறீர்கள் கல்முனை பாண்டிருப்பு நம்பி கிராம ஹரத் சந்திரா மற்றும் ஏஹ் பாலச்சந்திரன் மற்றும் எல்லோரையும் நினைத்துக் கொண்டு உங்கள் இருவரையும் நினைத்துக் கொண்டு பாட கேட்போம்.
0: நன்றி நன்றி, பாய்.
1: நீங்களும் 3 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு சூப்பரான பாடலாம் கேட்கணுமா இருந்தா என்ன
0: செய்யணும்? அப்படி போனீங்கன்னா
1: ஒரு சூப்பரான போஸ்டருக்கும் அந்த போஸ்டுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பதிவிட்டீங்க அப்படின்னா அதை நிகழ்ச்சி செய்து கொண்டு போயிருக்க நாங்களும் காத்திருக்கின்றோம். வரைக்கும் பாடல் இது நாடோடிகள் திரைப்படத்துக்காக.

0: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.8
1: அபிலாஷன் சின்ன தெரியாதவன் டாரும் இல்ல. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சின்ன பில்ல நானா கிட்ட தான் கேட்கணும். பில்ல நானா என்ன செய்யலாம்?
2: வர ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
3: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை மெல்டால், தலைவலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
7: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
8: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
9: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
10: இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு.
9: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு
11: மச்சு, போட்டு தாக்கு.
9: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
12: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: நூத்துக்கணக்கான மேளங்கள் மேல பெண்கள் ஆடுவாங்க ட்ரம் டான்ஸ், அது பாத்திருக்கியா? இல்ல விடுபிள்ளை, இன்னைக்கும் கண்ணிலே நிக்கும் அந்த ட்ரம் டான்ஸ். உனக்கு தர ஒரு சான்ஸ் பாரு, ஒரு கிளான்ஸ், அப்புறம் ஆடுவோம் டப்பா டான்ஸ்.
3: காட் what sort of behavior is this?
4: இது அடக்கடக்க அதிகமாயிரும்.
3: Enough is enough. Final 8C with your channel and with your employees and all of your license.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: குறையுமா
3: நிகழ்ச்சியோடு
0: மழைப்பினையும் ஏற்படுத்தலாம். அதே போன்று பேஸ்புக் பக்கமும் இணைந்து கொள்ளலாம்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: பெருமளவிலான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் டுபாய் சுத்தா என்பவரின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் பண்டாரகம பகுதிக்கான பிரதான விநியோகஸ்தர் உட்பட 7 சந்தேக நபர்களை பண்டாரகம போலீசார் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் பொதி செய்யப்படும் இடமொன்றை சுற்றி வளைத்த போதே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது 15 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய 50 கிராம் ஹெரோயின் மற்றும் 25 கிராம் ஐஸ் போதைப்பொருள் அத்துடன் போதைப்பொருட்களை பொதி செய்ய பயன்படுத்தப்படும் விசேட காகிதங்கள் பொலித்தீன் பைகள் 4 கையடக்க தொலைபேசிகள் கார் ஒன்று மற்றும் ஏனைய உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் பண்டாரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயை ஆட்சியமைக்க தமிழக ஆளுநர் அழைக்காத நிலையில் இன்று காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளது. ஆளுநர் இன்னும் காலதாமதப்படுத்தினால் தமிழக வெற்றிக்கழக கட்சியினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இணைந்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விஜய்க்கு பாஜக நெருக்கடி கொடுப்பதாகவும் அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் போலீஸ் நிலையத்தில் காங்கிரஸ் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மதியம் 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
4: நிமிர்ந்த நடை

0: அது நீங்களே ஒத்துக்கொண்ட பெரிய விஷயம். இந்த சத்தியம் பண்ணிட்டு ஆள மாத்திடுவாங்க. இதே சந்தோஷத்தோட தார் வந்தீங்கன்னு பாருங்க. ஈரகோழி
1: வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே போயிட்டாங்க. வணக்கம்
0: வணக்கம் கொண்டு வராங்க போல.
2: வணக்கம்
0: வணக்கம். நல்ல சோமா நீங்க.
1: அருள்மொழி நீங்க சிரிச்சு சிரிச்சு அவளுக்கும் அதே மாதிரி சிரிப்பு பழக்கி விட்டுட்டீங்க பாருங்க. உங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு
0: சிரிங்க. நீங்க
1: நீங்க நாசர் மாதிரி சிரிக்கிறீங்க.
0: அப்புறம் அருள்மொழி செல்லுங்கம்மா சாப்பிட்டீங்களா?
2: என்ன
1: ஸ்பெஷல் வீட்டுல
2: இன்னைக்கு?
0: ராஜா சமைச்சிருக்காங்க. அப்புறம் தார் எல்லாம் வீக்க அம்மா பாட்டு கேக்க
2: இந்த பாட்டு
1: தெரிஞ்ச சரி அவ்வளவுதான். சந்தோஷமாக நீங்கள் 3 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான படம் கேட்கலாம். அளிப்பு ஏற்பட்டுகள் 0-1-2-775-0-1. அதே போல 0-1-2-775-111 இலக்கத்துக்கு அளிப்பினை ஏற்படுத்துங்கள்.

0: வணக்கம்.
1: ஹலோ,
2: வணக்கம்
1: சிவானி.
2: தோப்பூர் எப்படி இருக்கீ? மலையாவீலா
1: சரியான
2: அண்ணா, இந்த கராட்டி கராட்டி மாதிரி யாருக்கு திருப்பி அடிச்சாலும் இந்த வெயில் அடிக்குள்ள திருப்பி அடிக்கலையா? கராட்டி மாஸ்டர் இருக்கலையா? சரி, தாரெல்லாம் மீக்கி அண்டி பண்ணா என்ன கைய மாத்தி?
0: சரி, ஓகே ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் தரேன்.
2: அந்த பாட்டு மேல உங்களுக்கு அப்படி விருப்பம்?
0: மற்றும் வசனம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இப்போ வந்து கொழும்பு சிட்டி சென்டர்ல தான் நிகழ்ச்சியை
2: கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
0: ஆமா, சந்தோஷமான மதிநேர வணக்கங்களோட புவனேஸ்வரம் அங்கே கரிசி வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கம் சகோதரா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். மாளிகாவத்தை
2: பரமானந்தன் வசீகரன் ஹாய் அக்கா இனிமையான நான் வாசிக்கவே அண்ணாவை சொல்ல இல்ல பரவாயில்ல வந்திக்கார் பரமானந்தன் வசீகரன்.
0: அப்படியா? ரைட், ஓகே, சந்தோஷமாக நீங்களும் 3 மணி வரைக்கும் இணைந்துக்கலாம். இப்போ நாங்க தோப்புற அனிப்பா கிட்ட பாடல் கேட்கலாமா?
2: கை வைக்கிறேன்.
0: ஆமா, பகவதி திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.
3: என்ன
4: என்ன,
3: ஏன் இப்படி பாக்குற?
4: ஒண்ணுமில்லையே.
3: ஒண்ணு இல்லன்னா ஏன் கைய வைக்கிற?
4: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: சேவைகளுக்கு விருந்தாய் மாதி நேர கதைகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2 மணி கடந்த 30 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: இந்த கதையெல்லாம் ஏட்ட சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு எடுத்துடுவேன்.
3: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
6: மெல்டால், தலைவலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
8: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
9: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
10: அவளோட சிரிப்பு,
9: அவனோட பார்வை,
10: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
11: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு
12: நீங்கள் எங்கே

0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க. ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு
3: மச்சு போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன
2: செய்றீங்கம்மா? சாப்பிட்டீங்களா? இனிமே தானா சமைச்சாச்சா? நீ அவர் சமைச்சு கொண்டு இருக்காரா?
0: மும்தாஜ் பேகம் வளமையா வரும்போது நல்ல கலகலகலன்னு பேசுவாங்க. இந்த தினம் அப்படியே சைலண்ட் ஆயி
2: வைக்கிறீங்க. அட நீங்க கொஞ்சம் பெட்டர் குறஞ்சிருக்கீங்க. சோகமா?
1: சோமில கொஞ்சம்.
0: அப்படியா?
2: ஒண்ணு யோசிங்க, இந்த பாட்டை கேட்டு அப்படியே சோகமாகி துள்ளி ஓட போறீங்க.
0: இல்ல இல்ல, அபுல் கிட்ட பேசிட்டே இருந்தா அப்படிங்க இன்னும் சரியா போயிடுவீங்க.
2: அப்புறம் நீ இர கூட தாராளமா மீகா சீதேவி பாட்டு கேக்க.
1: எனக்கு பாடம் தர முடியுமா?
2: என்ன பாட்டு உங்களுக்கு?
1: மம்மூட்டியம் படத்துல மலையூர் நாட்டமா மனசு காட்டு கூட்டாம.
2: என்ன மலையூர் மம்மாட்டியா? மண்ண வெட்டி கொத்துவா? என்ன செல்லிங்கம்மா இருக்கா?
1: மலையூர் நாட்டமா மனசை காட்டு பூட்டாமா ஒன்ன போல யாரும் இல்ல மாமா.
2: மனசை காட்டு பூட்டு மாமான்னு சொல்லிருக்கீங்க. மாற பாட்டு வழியா நீங்க கேக்குறீங்க. ரொம்ப நன்றி.
0: யார் யாருக்காக கேக்குறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்கள் இருவருக்காகவும் புவனேஷ்கா நந்தசேருக்காகவும் சித்தியாஸ்மா இதுமா ஜெமிலா அருமோ பருத பாத்திமே ரவி ரஹ்மா மர்ஜு குவைதி சின்னைய மகாத ஆட்டோ விஷயம் உமா சந்திர வசந்தகுமா பாரும் அப்துல் நாசர் அப்துல் மஜி குடும்பத்தோட வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
2: நன்றி வணக்கம். உங்களோட பேசினா சோகமாயிக்கும்.
0: என்னோட பேசினா சோகமாயிக்கும்.
2: கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை கிடக்குற மம்மாட்டியா போட்டு மண்ண விட்டு போறாங்க.
0: அந்த பாடல் கேக்குறதுக்கு முதல்ல நாங்க உள்ளத்தை அள்ளி தத்திரப்பட்டு பாடல் கேட்டு
2: அள்ளிட்டாங்க. என்ன?
0: ஆமா.

0: அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: நூத்துக்கணக்கான மேளங்கள் மேல பெண்கள் ஆடுவாங்க ட்ரம் டான்ஸ், அது பாத்திருக்கியா? இல்ல விடுபிள்ளை, இன்னைக்கும் கண்ணிலே நிக்கும் அந்த ட்ரம் டான்ஸ். உனக்கு தர ஒரு சான்ஸ் பாரு, ஒரு கிளான்ஸ், அப்புறம் ஆடுவோம் டப்பா டான்ஸ்.
3: God, Mr. Pillai, what sort of behavior is this?
4: இது அடக்கடக்க அதிகமாயிரும்.
3: Enough is enough. Final 8C with your channel and with your employees and all of your license. Okay?

0: பாடகர் நடிகர் இயக்குனர் என பல்முக திறமைகளை கொண்ட
1: டி ராஜேந்திரன்
0: வழிக்கும் பாடுறது மோனிஷா இன் மோனாலிஷா திரைப்படத்துக்காக இங்கிரிய ரவி இந்த படம் ரொம்ப விரும்பி கேட்டிருந்தார் இல்லையா?
1: இப்ப வந்துட்டார் கடைசியா?
0: ஆமா.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: அளிக்கவிருக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற போறோம்
3: இல்லையா? அவங்க வந்து கேமம் கேட்டுவாங்க.
2: அடுத்த நிகழ்ச்சி போட்டு தாக்கு
3: தாக்குறதுக்கே
2: யார் அப்படின்னா அஸ்வின் மற்றும் ரோஃபினா. இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நாங்கள்
3: நான்
2: என்றென்றும் உங்கள் அம்பினா ஜிஷிவானே. நன்றி சொந்தங்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நன்றி சிவானி, நன்றி கபல்ஹாசன். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான உற்சாகமான வணக்கம். தொடர்ந்து மெனதிருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. வணக்கம் அஸ்வின்.
1: வணக்கம் ருபினா. சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுது வணக்கங்கள். நேரம் சரியாக 2:59.

0: சமயத்தில் வசந்தம் எழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாடளாவிய ரீதியில் போலீசாரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 625 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியானைகளுக்கு அமைய 255 பேரும், திறந்த பிடியானைகளுக்கு அமைய 155 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 71 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 52 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4252 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: அசாமில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய அரசு எதிர்வரும் 12ஆம் திகதி பதவியேற்கும் என்று மாநில தலைமை செயலாளர் ரவிகோடா தெரிவித்துள்ளார். அசாம் முதலமைச்சராக ஹிமந்த பிஸ்வ சர்மா தொடர்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சி ஆளும் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 126 தொகுதிகளை கொண்ட அசாம் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 102 இடங்களை பெற்று 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த

0: சரி, அப்படி போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட போட்டு தாக்குற மாதிரியான ஒரு பாட்டோட வந்திருக்கிற ருஃபீன், அவள் வருவாளா?
1: கண்டிப்பா வரமாட்டாங்க. சரி,
0: வரமாட்டாங்க. ஏன் இந்த வன்மம்?
1: விடுமுறை
0: தானே, எனக்கு வந்து விடுமுறை கிடையாது. அதனால நான் ரொம்ப, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங் இல்ல.
1: சண்டே ஆபீஸ் வருவீங்களா?
0: சண்டே வந்து எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கிறதால வர சொல்லி சொல்லிருக்காங்க.
1: ஏராளமான
0: விஷயங்களை வந்து உங்களுக்கு தரப்போறோம்
1: கண்டிப்பா. எனவே தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். இது உங்கள் சொந்தம் புஸ்தத்தின் போட்டு தாக்கு.

0: நிகழ்ச்சியோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். நேரம் 3:17 இந்த நேரம் அஸ்வின், அடுத்தடுத்து இரண்டு முக்கியமான விடயங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக என்ன அப்படின்னு சொன்னா, பாத்தீங்கன்னு சொன்னா திபெத்ல இன்று அதிகாலை சரியாக 3:10 வந்து திபெத்தில் நிலப்பரப்பில் இருந்து சுமார் 38 கிலோமீட்டர் ஆழத்துல வந்து 4.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் வந்து பதிவாகி இருக்கிறதா வந்து தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலநடுக்கத்தால் வந்து இதுவரை வந்து எவ்வித பொருட்சேதமும் உயிர் சேதமும் வந்து ஏற்பட்டதாக எந்த தகவலும் வந்து இதுவரை வெளியாகல அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக வந்து இந்த ஆழமற்ற நிலநடுக்கங்கள் இருக்கலையே அஸ்வின், இந்த நிலநடுக்கங்கள் வந்து ஆழமான நிலநடுக்கங்களை விட அதிக ஆபத்தானவை. ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆழமற்ற நிலநடுக்கங்கள்ல இருந்து வரும் நில அதிர்வு அலைகள் வந்து மேற்பரப்பை அடைய குறைந்த தூரமே வந்து பயணிக்கின்றன. இதன் விளைவாக வந்து தரை அதிர்வு வலுவோடு இருப்பதோடு வந்து அதிக கட்டமைப்பு சேதங்களும் அதிக உயிரிழப்புகளும் வந்து ஏற்படுகின்றன. திபெத் மற்றும் நேபாளத்தில் நிலப்பரப்பானது வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற இந்திய மற்றும் யுரேசிய டெக்டானிக் தகடுகள் உரசிக்கொள்ளும் பெரும் புவியியல் கோட்டின் மீதுதான் அமைந்திருக்கு. இதனால வந்து இவ்விரு நாடுகளிலும் வந்து எப்போது வேண்டுமானாலும் வந்து நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
1: சரி, அது மட்டும் இல்லாமல் இலங்கை பொறுத்தளவில் காலையில் 2 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை நேற்றைய தினம் அதாவது 7 நடைபெற்றிருக்கிறது. போலி அமெரிக்க டொலர்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரியவரக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஹவராது காவல் பிரிவுக்குட்பட்டு பிளல்ல பகுதியில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் இந்த இருவரும் தங்கியிருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வணிக நிறுவனம் ஒன்றில் கொடுக்கல் வாங்கலுக்காக 400 போலி அமெரிக்க டொலர்களை வழங்கியதாக இவர்கள் மீது முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விசாரணைகள் சோதனைகளில் சுற்றுலா விசா மூலம் இலங்கையில் தங்கியிருந்த இந்த குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து மேலும் 5200 போலி அமெரிக்க டொலர்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தேக நபர்கள் இருவரையும் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து ஹபராது காவல்துறையினர் தான் மேலும் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது.
0: சரி, இதே போல இன்னும் பல முக்கியமான விடயங்களோடு தொடர்ந்து விழுந்து கொள்வோம். போட்டு தக்க நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் அடுத்து மின்சார கண்ணா உங்களை சொல்லல திரைப்படத்தின் பேரை சொன்ன உடனே பார்க்க முடியுது. என்னதான் சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி
1: ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் பூவெல்லாம் பூத்து பட்டர்ஃபிளை பறந்து
0: கண்டிப்பா உங்களை சொல்லவே மாட்டேன்.
1: சொல்ல மாட்டீங்க.

0: கொண்டிருக்கிட்டே இருக்கும். ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
1: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
3: டாக்டர் இல்லையே,

0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: ஆட்டியோருக்கு எவ்வளவு மக்களையா
4: கூப்பிடும். எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
5: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
6: இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. அடுத்தும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, வியட்நாம் ஏர்லைன்ஸ் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையே வந்து நேரடி விமான சேவைகளை தொடங்கும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது.
1: சரி, அது மட்டும் இல்லாம ஏராளமான பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் சொல்லிக் கொண்டு வரோம் இல்லையா? சரி, அந்த அடிப்படையில வந்து இந்தியா பக்கம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, திமுகவினுடைய ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்கலாம் என்ற ஒரு தகவல் ஒரு ஊகமாக தீயாக பரவி வருவதாக தமிழ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் திமுக அல்லது போனால் அதிமுக ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினால் தாவைக்கவனுடைய 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. பெரும்பான்மையுடன் அதிமுக அல்லது அதோடு திமுக இணைந்து வந்தாலும் கூட ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக ஆளுநர் ஆர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் தாவைக்கவனுடைய உறுப்பினர்கள் 108 பேரும் ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக வெளியாகக்கூடிய தகவல்கள் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கின்றன. இதுதான் இன்றைய நாளில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
0: சரி, இதே போல இன்னும் பல முக்கியமான விடயங்கள் தொடர்ந்தும் போட்டு தாக்க நிகழ்ச்சியில் பலம் பெறும்.

0: திருவுலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
3: மிஸ்டர் மைல் ஓவரா போறீங்க.
0: படவுலகில் ஒரு பராசக்தி பட்டை திட்டப்பட்ட வசனத்தில் புதியுக்தி, கலைஞர் கையில் எடுத்தது சிறுதிருத்த கத்தி, தமிழகமே நின்றது தலை சுத்தி, உனக்கு தெரியுமா அவரை பத்தி? ஜெமினி எஸ்எஸ் வாசனோட சந்திரலேகா பாத்திருக்கியா? அதுல நூத்துக்கணக்கான மேளங்கள் மேல பெண்கள் ஆடுவாங்க ட்ரம் டான்ஸ், அது பாத்திருக்கியா? இல்ல விடுபிள்ளை, இன்னைக்கும் கண்ணிலே நிக்கும் அந்த ட்ரம் டான்ஸ். உனக்கு தர ஒரு சான்ஸ், பாரு ஒரு கிளான்ஸ், அப்புறம் ஆடுவோம் டப்பா டான்ஸ்.
4: God, what sort of behavior is this?
5: இது அடக்கடக்க அதிகமாயிரும்.
4: Enough is enough. Final 8C with your channel and with your employees and all of your license. Okay?

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். வஸ்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக நீர் இப்போது 3:47 நிமிடமாகின்றது.
3: சரி, அப்படி இந்த நேரம் எல்லாம் சொல்லியாச்சு வடிவா. ரஃபீனா, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா சொல்லிருவோமா?
2: என்ன
3: விஷயம் அப்படின்னு சொன்னா, இலங்கை நாடாளுமன்றத்துல வந்து 11 வருடங்களுக்கு பிறகு வெளிநாட்டு ஜனாதிபதி ஒருவர் உரையாற்றி இருக்கிறார். இலங்கைக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு வருகின்றிருக்கக்கூடிய வியட்நாம் சோசியலிச குடியரசின் ஜனாதிபதி டோ லாம் தான் இலங்கை நாடாளுமன்றத்திலே தற்பொழுது உரையாற்றி இருக்கிறார். நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீரே இது பற்றி விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டு இருக்கிறார். குறித்த அறிக்கையில், வெளிநாட்டு தலைவர் ஒருவர் நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது கடந்த 11 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை என தெரிவித்திருக்கிறார். இலங்கை நாடாளுமன்றத்தில் கடைசியாக உரையாற்றிய வெளிநாட்டு தலைவர் 2015 ஆம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி அந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும், ஒரு நாட்டு தலைவருக்கு வழங்கப்படும் அனைத்து கௌரவங்களும் விஜயம் மேற்கொண்டுள்ள வியட்நாம் ஜனாதிபதிக்கு நாடாளுமன்ற விசேட நிகழ்வில் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக செயலாளர் நாயகம் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில், முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை தொடர்ந்து நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ஜனாதிபதி தோலாமை உத்தியோகபூர்வமாக வரவேற்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தூதுவர்கள் மற்றும் ஏனைய முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக நேற்று இரவு, அதாவது நேற்று தினம் 7ஆம் தேதி இலங்கையை வந்தடைந்திருக்கக்கூடிய வியட்நாம் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ அரச வரவேற்பு விழா இன்றைய தினம் காலையில் இடம்பெற்றிருந்தது. வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளருமான தோலாம் 209 உறுப்பினர்களை கொண்ட தூதுக்குழுவுடன் நேற்றைய தினம் இரவு பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
2: சரி, ஓகே. அடுத்து ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, பொத்தவில் அதே போல அருகம்பி பிரதேசங்களில் இருக்க இரவு நேர உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்வின், நேற்று முன்தினம் அதாவது 6ஆம் தேதி வந்து அதிரடி சோதனைக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கு. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல் பொத்தவில் சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் உவைஸ் ஃபாரூக் தலைமையில் தான் இந்த விசேட சோதனை வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு. இதன்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, பொத்தவில் மற்றும் அருகம்பி பகுதியில் வந்து 24 இரவு நேர உணவகங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் வந்து தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்துச்சு. இதுல வந்து சுகாதார நடைமுறைகளை மிகவும் மோசமான முறையில மீறிய 9 உணவகங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும், இந்த உணவக உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்பு நடைமுறைகள், அதே போல வந்து சமையலறை பராமரிப்பு மற்றும் சுத்தமான சூழலை வந்து உறுதிப்படுத்துவது தொடர்பில் வந்து வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருந்துச்சு. சுகாதார சீர்கேடாக காணப்பட்ட பெருமளவிலான உணவுப் பொருட்களை வந்து அதிகாரிகள் வந்து கைப்பற்றி அளித்திருக்கிறாங்க. மேலும், இந்த உணவக பணியாளர்களின் மருத்துவ சான்றிதழ்கள் மற்றும் சமையலறைகளின் தூய்மை குறித்தும் இந்த நேரத்தில் வந்து விசேட கவனம் வந்து அவ்வப்போது வந்து அந்த நேரத்தில் வந்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான செய்தியும் இருக்குது.

0: தொண்ணூத்தமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: வியட்நாம் ஏர்லைன்ஸ் இந்த ஆண்டு இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையே நேரடி விமான சேவைகளை தொடங்கும் என ஜனாதிபதி அனுரகுமார துசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார துசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இருதரப்பு வர்த்தகம் 2030 ஆண்டளவில் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளினதும் உறவுகளை வலுப்படுத்த வியட்நாம் விரும்புவதாக அந்நாட்டு ஜனாதிபதி டோலாம் தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: ஈரான் ஒரு இயல்பான நாடு அல்ல. அந்த நாடு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களால் வழிநடத்தப்படுகிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் வாய்ப்பு கிடைத்தால் எவ்வித சந்தேகமும் இன்றி அவர்கள் அதை செய்து முடிப்பார்கள் என்றும், ஆனால் அவர்களுக்கு அத்தகைய வாய்ப்பு ஒருபோதும் கிடைக்காது என்றும் கூறியுள்ளார். அத்துடன் நாங்கள் அவர்களை இன்று எப்படி தோற்கடித்தோமோ அதே போன்று அவர்கள் தங்கள் ஒப்பந்தத்தை விரைவாக கையெழுத்திட தவறினால் எதிர்காலத்தில் இன்னும் கடுமையாக தாக்கி வீழ்த்தப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனித்தியாள செய்தியை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: மனித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
6: நிமிர்ந்த நடை

0: சிவசன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அழகான அருமையான காதல் பாடல் போட்டுத்தாக்கு. ஆமா, கேட்டது வந்திருக்கிறோம் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியில். அடுத்து எல்லோருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற அந்த ஸ்டோரி,
1: குட்டி ஸ்டோரி.
2: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: சரி ரூபின், உங்களுக்கு ஏக்கர் கணக்கில் எல்லாம் போய் பேசக்கூடாது, சரியா?
0: நாங்க போய் எல்லாம் பேச மாட்டோம். எப்பவுமே வந்து குட்டி ஸ்டோரியா இருந்தாலும் வந்து
1: உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. சரி, அப்படி இன்றைய குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்மள இருக்கிற அந்த சிறப்புகளை, நம்மளோட பிளஸ் பாயிண்ட் நிறைய விஷயங்களை வந்து மறந்துடுறோம். அது பத்தின ஒரு கதை தான்
0: இன்னைக்கு.
1: ஒரு ஊர்ல வந்து ஒரு காகமும் அன்னமும்
0: இருந்துதான்,
1: சரியா? அவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு காகம் வந்து தன்னோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். ஆனா வந்து அந்த சந்தோஷத்துல ஒரு கெடுதல் வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, தன்னோட இந்த பயணத்துல ஒரு வெள்ளை நிற அன்னப்பறவை, ஸ்வான்
0: தெரியுமா,
1: அப்படி ஒரு அன்னப்பறவை ஒண்ண பாத்துச்சான். அடடா, இந்த அன்னம் இவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கு, நான் மட்டும் ஏன் ரொம்ப கருப்பா இருக்கேன், இதுதான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பறவையா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அன்னத்துக்கிட்ட போயிட்டு கேட்டுச்சான். அன்னம் சொல்லிச்சான், நண்பா நானும் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா இந்த கிளியை பாக்குற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம் எனக்கு நீடிச்சது. கிளி வந்து என்னை விட ரொம்ப அழகா இருக்கு, சிவப்பு சொண்டு லிப்டி கடிச்சிருக்கும் போல, சந்தோஷமான பறவையா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். கிளி சொல்லிச்சான், நானும் அப்படித்தான் நினைச்சேன், இந்த மயிலை பாக்குற வரைக்கும். அது மட்டும் இல்ல, என்னட்ட இந்த ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்கு, இந்த கலருக்கு என்ன பிடிச்சு கூட்டுல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கிளி கவலைப்பட்டிருக்கு. சரின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, பீகாக் மயிலை தேடி போறாங்க. அதுக்கு எத்தனை நிறங்கள், அதுதான் உலகத்திலேயே ஹாப்பியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு கடைசியா மயிலை பாக்கிறதுன்னா மயிலை காணல வெளியில எங்கேயுமே. கடைசியா வந்து அந்த அண்ணம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஜூ எங்க கொழும்புல கூட இருக்கு இல்லையா, அந்த ஜூக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க மயிலை பாக்குறது. மயிலே நீ எவ்வளவு அழகு, உன்னை பார்க்க எவ்வளவு கூட்டம் வருது, ஆனா என்ன பார்த்தா எல்லாருமே துரத்துறாங்க, நீதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பல்ல அப்படின்னு சொல்லி சோகமா சொல்லிச்சான். அதுக்கு மயில் அதே டோன்ல அதே சோகத்தோடு சொல்லிச்சான், நண்பா என்னோட அழகால தான் நான் இந்த கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறேன், ஆனா உன்னை பாரு, யாரும் காகத்தை கூண்டுல அடைக்கிறது கிடையாது, எப்பவுமே நீ சுதந்திரமா எங்க வேணாலும் பறக்கிற, பேசாம நான் உன்ன மாதிரி ஒரு காகமாவே பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் நான் அப்போல இருந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான்.
0: சரி, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து எப்பவுமே வந்து இருக்கிறதை கொண்டு வந்து
1: எங்க கிட்ட இருக்கிறத வந்து வச்சு திருப்தி
0: பண்ணக்கூடாது,
1: இதுதான் வாழ்க்கை. நம்ம வந்து மத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க, இவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இன்னொருத்தர் பார்வைக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல அதிர்ஷ்டசாலியா தெரிவோம். கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தவங்க தட்டுல இருக்கிற வடையை விட உங்க கையில இருக்கிற இட்லி எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடம்
5: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்

0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க, பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க. இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
1: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
2: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள், இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
2: ஆட்டியோருக்கு எவ்வளவு மக்களையா
3: கூப்பிடுறேன். ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

என்னமோ ஏதோ திரைப்படத்துக்காக ஒளி தோய்ந்திருக்கிறது பாடல். சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியுடன். இன்றைய நாளிலும் ஏராளமான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் பேசப்படக்கூடிய முக்கியமான பல்வேறுபட்ட செய்திகள், அது மட்டுமல்லாமல் விளையாட்டு செய்திகள் அப்படி என்று இன்னும் ஏராளமாக காத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கிழக்கு பல்கலைக்கழக கல்லடி சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரியில் மாடி கட்டடத்தின் மேல் பாகங்கள் இடிந்து விழுந்ததில் மூவர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. நடன பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இறுதி வருட மாணவிகள் தான் இவ்வாறு காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த கட்டடம் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் மேல்மாடி கட்டடமாக நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டு கீழ்ப்பகுதி மட்டும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டடம் உறுதியானது அல்ல என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் மாணவர்களின் பாவனைக்காக இந்த கட்டடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சம்பவ தினம் இறுதியாண்டு மாணவிகள் நடன பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென மாடி கட்டடத்தின் மேல்தரையின் ஒரு பகுதி இடிந்து அவர்கள் மேல் விழுந்திருக்கிறது. இதையடுத்து 3 மாணவிகள் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்ட தரம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதன் பொறியியலாளர் பதவி விலகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அமெரிக்காவின் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் சமீபத்தில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த 10% உலகளாவிய இறக்குமதி வரிகள் சட்டப்படி தவறானவை என தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு 2 தனியார் நிறுவனங்கள் மற்றும் வாஷிங்டன் மாநிலத்துக்கு மட்டும் தற்காலிக நிவாரணம் அளிக்கிறது. மற்ற அனைத்து இறக்குமதியாளர்களுக்கும் வரிகள் தொடரும். இந்த வரிகள் ஜூலை மாதத்தில் காலாவதியாகும் வரை அமுலில் இருக்கும். டிரம்ப் நிர்வாகம் 1974 ட்ரேட் ஆக்ட் சட்டத்தின் 1222 பிரிவின் கீழ் இந்த வரிகளை விதித்திருந்தது. ஆனால் அமெரிக்கா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெபிசிட் என்னும் நெருக்கடியை எதிர்கொள்வதாக டிரம்ப் கூறிய காரணம் தவறானது எனவும் நீதிமன்றம் கண்டறிந்திருக்கிறது. இதனால் உலகளாவிய வர்த்தகத்தில் ஏற்படும் பல நிறுவனங்கள், உலகளாவிய வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய பல நிறுவனங்கள் நிம்மதி அடைந்திருக்கின்றன. இந்த சட்டவிரோத வரிகள் எங்கள் வளர்ச்சியை பாதித்தன. நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு தெளிவையும் நிலைத்தன்மையையும் அளிக்கிறது என்று பேசிக் ஃபண்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி ஜெபோமன் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் டிரம்ப் நிர்வாகம் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறது. மேலும் செக்ஷன் 301 சட்டத்தின் கீழ் புதிய நிரந்தர வரிகளை விதிக்கவும் முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சரி, அது மட்டுமில்லாமல் மற்றொரு முக்கியமான விடயம், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய ஒரு மோசடி மொபைல் செயலி தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு தவறுதலாக சேர்க்கப்பட்டிருந்த ஒரு தொலைபேசி எண்ணை திருத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. போலீஸ் ஊடக பிரிவின் முந்தைய அறிக்கையில் D-OUT/649/2026 வாட்ஸ்அப் வழியாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்ற பெயரை பயன்படுத்தி ஆள்மாறாட்டம் செய்யும் மோசடியுடன் தொடர்புடைய

0: கட்டி அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நூத்துக்கணக்கான மேளங்கள் மேல பெண்கள் ஆடுவாங்க ட்ரம் டான்ஸ், அது பாத்திருக்கியா? இல்ல விடுபிள்ளை, இன்னைக்கும் கண்ணிலே நிக்கும் அந்த ட்ரம் டான்ஸ். உனக்கு தர ஒரு சான்ஸ் பாரு, ஒரு கிளான்ஸ், அப்புறம் ஆடுவோம் டப்பா டான்ஸ்.
3: God, Mr. Pillai, what sort of behavior is this?
4: இது அடக்கடக்க அதிகமாயிரும்.
3: Enough is enough. Final 8C with your channel and with your employees and all of your license.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தம் எஃப்எம்மின் போட்டுத்தாக்க நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் விளையாட்டு தகவல்களை பொறுத்தளவில் சச்சின் டெண்டுல்கர் பாணியில் வைபவ் சூரியவன்சியையும் இளம் வயதிலேயே டெஸ்டில் களமிறக்க உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் உலகில் தற்போது அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு பெயராக 15 வயதுடைய இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி உருவெடுத்திருக்கிறார். சமீபத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய 19 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியில் அதிவேக சதமடித்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார் பீகாரைச் சேர்ந்த இந்த இளம் கிரிக்கெட் விளையாட்டு வீரர். இந்த நிலையில் இவரை இந்திய டெஸ்ட் அணியில் சேர்ப்பது குறித்த விவாதங்கள் தற்போது எழுந்திருக்கின்றன. பிசிசிஐ இவரை ஒரு தொடக்க வீரராக அல்லாமல் நடுத்தர வரிசையில் களமிறக்கி பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுவடைந்து வருகின்றன. கடந்த 1989 16 வயதையுடைய சச்சின் டெண்டுல்கரை பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் முதன் முதலாக பிசிசிஐ களமிறக்கியது அந்த ஒரு முடிவு இந்திய கிரிக்கெட் வரலாற்றையே மாற்றியமைத்திருந்தது. அதே போன்ற ஒரு வரலாற்று முயற்சி தற்போது வைபவ் விஷயத்திலும் பிசிசிஐ எடுக்க வேண்டும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். வைபவ் ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் என்பது அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கிறது. இருப்பினும் கூட அவரை நேரடியாக தொடக்க வீரராக களமிறக்கி அதிக அழுத்தத்தை கொடுப்பதை விட சச்சினை போலவே மிடில் ஓடரில் களமிறக்க செய்வது அவரது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சரி, இன்றைய நாளும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள் ஆர்ஜே ருபீனா மற்றும் அன்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே அஸ்வின் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகிறார்கள் சிவா மற்றும் ஆனந்தி.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் பல பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் தினக்கல்

0: மையத்தினால் கடும் மின்னல் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 11:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் இந்த எச்சரிக்கையின் ஊடாக 21 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி மேல், சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கும், அம்பாறை, மட்டக்களப்பு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கும் கடும் மின்னல் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
0: நெதர்லாந்து பாராளுமன்றத்தின் மிகப்பெரிய கட்சியான T66 கட்சியின் தலைமை அலுவலகத்தை குறிவைத்து குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும், சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். பட்டாசுகள் மூலம் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு ஒன்று அலுவலகத்தின் கதவில் இருந்த தபால் பெட்டி வழியாக உள்ளே வீசப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக நெதர்லாந்து பிரதமரும் T66 கட்சியின் தலைவருமான ராப் ஜெட்டன் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னரும் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான போராட்டங்களின் போது இந்த கட்சியின் அலுவலகம் தாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இத்துடன் எமது மணித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை.

வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும், கோலான மாலை நிற வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட. 9 மணி வரைக்கும் சுப்பைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-11-75-00-0-11-75-00-711-75-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு பேசவும் முடியும், பாடல்களை கேட்டு மகிழவும் முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு அழகான போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைப்படுத்திக் கொண்டு அடுத்தும் கூட பாத்தீங்கன்னா ஒரு சுறான பாடல் வருகிறது, கேட்கலாம்.

102.8 மக்கள் சூடிய மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். The best live music streaming in Sri Lanka. Wasn't the best.

வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. சிங்கம் 3 திரைப்படத்தில் இருந்த ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்ட அப்படி சந்தோஷமாக இணைந்திருக்கும். வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யானு சொல்லி பார்க்கலாமே. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. சரி, நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
1: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
2: அபிலாஷன் சின்ன தெரியாதவன் யாரும் இல்ல. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செங்கீகன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சின்ன பில்லனானா கிட்டத்தான் கேட்கணும். பில்லனானா என்ன செய்யலாம்?
3: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
4: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர். விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படி சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சுபைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யானு சொல்லி பார்க்கலாமேலோ. வணக்கம் அன்பான மாலை நேர. வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உமாச்சந்திரன் மலையோடு பாடல் கேட்டு இருக்கீங்களா? அப்புறம் சொல்லுங்க உமாச்சந்திரன், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேனே. அப்புறம் உமாச்சந்திரன் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: உமாச்சந்திரன்
0: சரி சரி, எங்க வீட்லயும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்காங்க.
1: இன்னைக்கு
0: சிங்கிளா வந்திருக்கேன். அண்ணா வந்து கொஞ்சம் வேலையா இருக்காரு. ஓ, லீவ் கொடுத்தாச்சு அவருக்கு. சரி சரி உமாச்சந்திரன், அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அக்கா குடும்பத்தாகவும் எனது குடும்பத்தாகவும் வசந்த நேர்கால சின்ன தம்பி ரவி, ஆட்டோ விஸ்வநாதன், வசந்தகுமார், ஈடன், சோமசிரையா, சின்னையா மகாதேவன், மும்தாச்சி மேகம், ராஜலட்சுமிமா, கிருஷ்ணபத்ரன், சுரேஷ் கண்ணா, மகேஷ்வரி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சி கேட்கும் அனைவருக்கும் கேட்கும்டா.
0: சரி, இப்ப நீங்க மலைன்னு சொன்னீங்க தானே, சரியா? அதனால இந்த பாடலை நான் உங்களுக்காகவே தரேன். சரியா?
1: சரி,
0: நன்றி நன்றி.

0: 6 streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
1: Why can you just have a body good going to buy the airplane and chair? Good Takasi Tangadigo. Good class, Abri let a Kadalabu is at the
2: end. Arkatil Kargal in Puikalinambi. ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
3: நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. நான் யாரு?
4: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
5: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
4: வசந்தம் எஃப்எம்.
6: முடியாதுங்கிறத
4: முடிக்கிறதுதான்
3: வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
7: ஒரு பராசக்தி பட்டை திட்டப்பட்ட வசனத்தில் புதிய யுக்தி. கலைஞர் கையில் எடுத்தது சீர்திருத்த கத்தி. தமிழகமே நின்றது தலை சுத்தி. உனக்கு தெரியுமா அவரை பத்தி? ஜெமினி எஸ்எஸ் வாசனோட சந்திரலேகா பாத்திருக்கியா? அதுல நூத்து கணக்கான மேளங்கள் மேல பெண்கள் ஆடுவாங்க ட்ரம் டான்ஸ். அது பாத்திருக்கியா இல்ல விடுபிள்ளை? இன்னைக்கும் கண்ணிலே நிக்கும் அந்த ட்ரம் டான்ஸ். உனக்கு தர ஒரு சான்ஸ் பாரு, ஒரு கிளான்ஸ், அப்புறம் ஆடுவோம் டப்பா டான்ஸ்.
8: God, what sort of behavior is this?
9: இது அடக்கறக்க அதிகமாயிரும்.
8: Enough is enough. Final 8C with your channel and with your employees and all of your license.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். நீங்கள் எங்கிருந்தாலும்

0: அழைப்பினை ஏற்படுத்த முடியும். சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்தின் முதல் நேரம் நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருது?
1: வணக்கம் சார், நிஷா மாவனல்ல.
0: நிஷா, எப்படி இருக்கீங்க நிஷா?
1: நல்ல சுகம், சந்தோஷமா இருக்கிறோம் மேடம்.
0: நிஷா சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நீங்க வரலையே சார் இன்னைக்கு லீவ் போட்டாரே.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: உலகத்திலிருந்து ஜாலி தான், எல்லாமே ஜாலி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இணைந்திருக்கும். வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சூப்பர்ஹிட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்மளோட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க யார்
1: பேசுறீங்க?
0: பாலகிருஷ்ணன். எப்படி இருக்கீங்க பாலகிருஷ்ணன்?
1: நல்ல சுகமா இருக்கும்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையால வீட்டுல இருக்கீங்களா?
1: இல்ல, நான் கடையில தான் பிசினஸ்.
0: ஆ, கடையில பிசினஸ் செஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன கடை? சில்லறை கடை. அப்புறம் சொல்லுங்க, வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதா? அப்படியா? பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: சசிகுமார் குங்கத்தார்கள், மனைவி ராசம்மாள், மகள் சசிகலா மற்றும் மாபோல வத்தல்ல சந்திரகலா சந்திரமோகன் குடும்பத்தார்கள், அல்லிஸ்வத் ஜெயகலா குடும்பத்தார்கள் மற்றும் வசனம் கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல பாட்டும் போடுங்க.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா 9 மணி வரைக்கும் டைம் இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது அணிகன் திரைப்படத்திற்காக.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:27.
1: காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன்

0: தெரியாதவன் டாரும் இல்ல. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சொன்னா பில்லனானா கிட்டத்தான் கேட்கணும். பில்லனானா என்ன செய்யலாம்?
1: வர ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர். விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
1: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் 300.

நாடு முழுவதும் 102 சுமார் 102 சுமேட்டாலே வரிசையில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. சூப்பர் ஹிட்டான பாடல்கள்லாம் 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் கொழும்பு 15 மோதுரை தர்சினி குணசேகர நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை பொழுது வணக்க பட்டித்திடலில் இருந்து கமலஹாசன் மற்றும் யசோதா சச்சுதன் தனுஷ்யா யுவினிச்சன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு வந்திருக்காரு. அன்பான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் வெள்ளவத்தையில் இருந்து ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் அக்கா, வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பரமானந்தன் வசீகரன் அட்டன் கிளவிட்ட பிரிவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை பொழுது வணக்கங்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. இனிமையான மாலை நிற வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அக்கறைப்பற்று பொப்டீலர்ல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. கலோனினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. புவனேஸ்வரி மங்கையகரசி நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் ஊர்கட வத்த தமிழ்நாடு தோட்டத்தில் இருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை பொழுது வணக்கங்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி வேலுசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. ஹாய் அக்கா, குட் ஈவினிங். நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இனியும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி முகமது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேரம் வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் இருவருக்கு அன்பான மாலை நேர வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இனியும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பலாங்குடியிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய கமெண்ட்களையும் அப்படியே போஸ்டுக்கு அனுப்பி வைக்க முடியும், கால் பண்ணியும் என்னோடு பேச முடியும். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0012, 0712-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: MFM 102.6 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நூத்துக்கணக்கான மேளங்கள் மேல பெண்கள் ஆடுவாங்க ட்ரம் டான்ஸ், அது பார்த்திருக்கியா? இல்ல விடுபிள்ளை, இன்னைக்கும் கண்ணிலே நிக்கும் அந்த ட்ரம் டான்ஸ். உனக்கு தர ஒரு சான்ஸ் பாரு, ஒரு கிளான்ஸ், அப்புறம் ஆடுவோம் டப்பா டான்ஸ்.
3: God, Mr. Pillai, what sort of behavior is this?
4: இது அடக்கடக்க அதிகமாயிரும்.
3: Enough is enough. Final 8C with your channel and with your employees and all of your license.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் இரவு 7 மணி.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கையின் அபிவிருத்திக்கு நெருக்கமான பங்காளராக செயல்பட வியட்நாம் தயார். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. 2030 ஆண்டில் இலங்கை வியட்நாம் முதலீட்டு இலக்கு 1 பில்லியன் டாலர் என ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலின் பிரதான சந்தேக நபர் கபில மர்மமான முறையில் மரணம். அட்டமாஸ்தானாதிபதி பல்லைகம தேரரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. ஹோமோஸ் நீரிணையில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற போதும் தொடர்ந்தும் யுத்த நிறுத்தம் அமுலில்.

0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள வியட்நாம் ஜனாதிபதி கொழும்பு பொது நூலக வளாகத்தில் உள்ள ஹோ சி மிங் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வியட்நாம் ஜனாதிபதி டோ லெம் பொது நூலகத்திற்கு வருகை தந்தபோது அவருக்கு மகத்தான வரவேற்பு அளித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவேற்றார். ஹோ சி மிங் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்திய வியட்நாம் ஜனாதிபதி பாடசாலை மாணவர்களின் சித்திரங்களையும் பார்வையிட்டார். அதன் பின்னர் வியட்நாம் ஹோ சி மிங் வளாகத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது வரலாற்று சிறப்புமிக்க புகைப்பட தொகுப்புகளையும் வியட்நாம் ஜனாதிபதி பார்வையிட்டார். பொது நூலகத்தின் நூலகர் வருணி ககபட ஆராய்ச்சி ஹோ சி மிங் வளாக நவீனமயப்படுத்தல் மற்றும் மேம்படுத்தல் வேலை திட்டத்துக்காக தயாரித்த வாஸ்து முறையிலான திட்டத்தை தெளிவுபடுத்தினார். குறித்த வேலை திட்டத்திற்காக கொழும்பு மாநகர மேயர் விராய் கெலி பல்தாசரிடம் 50,000 அமெரிக்க டாலரை வியட்நாம் கையளித்தது. அமைச்சர் வைத்தியர் தம்மிக பட்டபேத்தி உள்ளிட்டோர் இதன்போது இணைந்திருந்தனர். தேசிய ஸ்திரத்தன்மை மற்றும் அபிவிருத்திக்காக இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் மற்றும் அது தொடர்பாக அடைந்துள்ள பலன்களை பாராட்டுவதாக வியட்நாம் ஜனாதிபதி டோ லெம் தெரிவித்துள்ளார். இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தென்கிழக்காசியாவுடன் ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதற்காக வியட்நாம் இலங்கைக்கு பாலமாக அமைய வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். 11 வருடங்களின் பின்னர் வெளிநாட்டு அரச தலைவரொருவர் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் சந்தர்ப்பம் இதுவென்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். வியட்நாம் ஜனாதிபதி டோ லெம் பாராளுமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தபோது மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன, பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரோகணதீர ஆகியோர் தலைமையில் அவர் வரவேற்கப்பட்டார். அதன் பின்னர் ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கிடையில் குறுகிய கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கை வியட்நாம் நட்புறவு சங்கத்தின் தலைவர் அமைச்சர் தம்மிக பட்டபேத்தியும் இதன்போது இணைந்திருந்தார். வியட்நாம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் அதிதிகளுக்கான விசேட பதிவு புத்தகத்திலும் பதிவொன்றை இட்டார். அதன் பின்னர் சபாநாயகரினால் வியட்நாம் ஜனாதிபதி பாராளுமன்ற சபாபீடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து வியட்நாம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். இதேவேளை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரும் சபையில் உரையாற்றினர். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியின் ஒத்துழைப்பின் ஊடாக கட்டியெழுப்புவதற்கு வியட்நாம் பங்களிப்பு வழங்கும் என அந்நாட்டு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ராஜதந்திர விஜயம் மேற்கொண்டுள்ள வியட்நாம் ஜனாதிபதியை வரவேற்கும் நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை வியட்நாமுக்கிடையில் 2030 ஆண்டளவில் $1 பில்லியன் வரையிலான வர்த்தக செயல்பாடுகளை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டு ஒரு தொகை உரமும் இலங்கைக்கு வழங்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பிற்கமைய இலங்கைக்கு ராஜதந்திர விஜயம் மேற்கொண்டுள்ள வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய செயற்குழுவின் பொதுச் செயலாளர் டோ லெம் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையிலான குழுவினர் வரவேற்றனர். அமைச்சர்கள் சிலரும் இதன்போது வருகை தந்திருந்தனர். வியட்நாம் ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வியட்நாம் ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார். பூரண அரச மரியாதையுடன் மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டு வியட்நாம் ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார். முப்படையினரின் மரியாதை அணிவகுப்பின் பின்னர் வியட்நாம் இலங்கை அரச பிரதிநிதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். இருநாட்டு தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் செயலாளர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் இதன்போது இணைந்திருந்தனர். வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. போலீஸ் பயிற்சி மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப துறைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், புத்த சாசனம் மற்றும் மத விவகாரம் தொடர்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தமும் இரு நாடுகளுக்கிடையில் கைச்சாத்திடப்பட்டன. இந்நிலையில் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பிலான ஒப்பந்தமும் இரு நாட்டு ஜனாதிபதிகள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டது. இதேவேளை 100 மெட்ரிக் டன் உரம் வியட்நாமினால் நன்கொடையாக இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் உரத் தேவைக்காக யூரியா மற்றும் சூப்பர் போசுபேட் உரம் இவ்வாறு இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் நபர் ஒருவர் குறித்த வர்த்தகத்தின் ஊடாக சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை செல்லுபடியாக்க சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பிலான விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. வெளிநாட்டில் தங்கியிருந்தபோது கைது செய்யப்பட்ட, தற்போது சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த திட்டமிட்ட குற்றக்குழு மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர் குறித்த வர்த்தக செயல்பாட்டின் ஊடாக சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தின் மூலம் கொள்வனவு செய்ததாக சந்தேகிக்கப்படும் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த விசாரணைகளுக்கமைய சந்தேக நபர்கள் தமது நெருக்கமானவர்களின் பெயர்களில் சட்டவிரோத சொத்துக்களை ஈட்டுவதற்கு பணம் செலவிட்டிருந்தால் அது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும். அதன் அடிப்படையில் குறித்த சொத்துக்களை செல்லுபடியற்ற சொத்துக்களாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை காலி உணவட்டுண பிரதேசத்தில் போலீஸ் சுற்றுலா பணியகத்தின் பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய 5200 போலி அமெரிக்க டாலருடன் தஜிகிஸ்தான் பிரஜைகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1.7 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குறித்த போலி டாலருடன் இருவரும் காலியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் உணவட்டுண பிரதேசத்தில் போலி டாலரை வழங்கி மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதற்கும் முற்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திற்கு ஏர்பஸ் கொள்வனவு செய்யும்போது 2 மில்லியன் அமெரிக்க டாலரை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டுக்குள்ளான அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன கொலிபிட்டியவில் உள்ள அவரது வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சந்தேகத்துக்கிடமாக அவரது மரணம் நிகழ்ந்துள்ள நிலையில் சடலம் கொலுபிட்டி பேதரிஸ் பிரதேசத்தில் உள்ள வீட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. 2013 இடம்பெற்ற ஏர்பஸ் கொள்வனவின்போது பாரிய ஊழல் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன்போது சிவில் விமான சேவைகள் அமைச்சரான பிரியங்கர ஜெயரத்ன செயல்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பணிப்பாளராகவும் தலைவராகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்சவின் சகோதரரான நிஷாந்த விக்ரமசிங்க செயல்பட்டார். சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ள கபில சந்திரசேன இதன்போது பிரதம நிறைவேற்று அதிகாரியாக செயல்பட்டுள்ளார். 2013 2.3 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான 10 விமானங்களை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தின்போது 16 மில்லியன் அமெரிக்க டாலரை லஞ்சமாக பெற முற்பட்டதாகவும் அதில் 1.45 மில்லியன் யூரோக்களை சிங்கப்பூரில் உள்ள வங்கிக் கணக்கினூடாக பெற்றதாகவும் சந்திரசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. புரூனேயில் தனது மனைவியின் பெயரில் ஒரு போலி நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக சிங்கப்பூர் வங்கிக் கணக்கிற்கு இந்த பணத்தை பெற்றுள்ளதாக அரச தரப்பு சட்டத்தரணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 நாட்களுக்கு முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்திரசேனவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வியாழனன்று உத்தரவிட்டிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிணை நிபந்தனைகளை சந்திரசேன மீறியதாக கூறி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்தார். பின்னர் கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது. அதன்போது 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள பல்லேகம ஹேமரத்ன தேரரையும் குறித்த சிறுமியின் தாயையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் நீர்கொழும்பு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு வெளிநாடு செல்வதற்கான தடை விதித்து அது தொடர்பிலான உத்தரவை பிறப்பிக்குமாறு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இது தொடர்பிலான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் முன்னெடுக்கும் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு தொடர்ச்சியாக தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் குறித்த அதிகார சபையின் பணிப்பாளர் சட்டத்தரணி சஞ்சீவனி அபேரத்ன நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். சந்தேகத்துக்கிடமான தேரர் மற்றும் சிறுமியின் தாய் ஆகியோரை சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு சட்டத்தரணி கோரியுள்ளார். அதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே சுமார் 3 மணித்தியாலங்கள் போலீஸ் நிலையத்தில் தேரரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. நாட்டின் ஆடை ஏற்றுமதி துறையை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் மற்றும் ஒன்றிணைந்த ஆடை உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கிடையில் வெற்றிகரமான பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. நாட்டின் முன்னணி ஏற்றுமதி துறையான ஆடை உற்பத்தி தொழில்துறை முகம் கொடுத்துள்ள உலகளாவிய ரீதியிலான சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டமிடல்கள் குறித்து வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் விசேட பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. ஐக்கிய அமெரிக்காவினால் தற்போது 60க்கும் அதிகமான நாடுகளுக்கு வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து மேற்கொள்ளும் விசேட கண்காணிப்பு நடவடிக்கை குறித்தும் துறைசார் பாதுகாப்பு குறித்தும் நீண்ட கலந்துரையாடல் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கம் விதித்துள்ள தீர்வை வரி குறித்து தற்போது முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அதிகாரிகளுடன் ஒத்துழைப்புடன் செயல்பட இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. பேச்சுவார்த்தைகளில் ஒன்றிணைந்த ஆடை தொழில்துறையின் தலைவர் ஃபெலிக்ஸ் பெர்னாண்டோ உள்ளிட்ட தரப்பினர் இணைந்திருந்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஹோமுஸ் நீரிணையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கிடையில் துப்பாக்கி பரிமாற்றம் இடம்பெற்ற போதும் யுத்த நிறுத்தம் தொடர்ந்தும் அமுலில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். நேற்றிரவு அமெரிக்க மற்றும் ஈரானுக்கிடையில் ஹோமுஸ் நீரிணையில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாகவும் முதலில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்கள் தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. ஹோமுஸ் நீரிணையை நெருங்கிக் கொண்டிருந்த ஈரான் எண்ணெய் தாங்கிகள் மற்றும் கப்பலை இலக்காக கொண்டு கரையோர பிரதேசங்கள் சிலவற்றில் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க கடற்படையின் வழிகாட்டுதல்களுக்கமைய ஏவுகணை தடுப்பு பிரிவின் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ள முயற்சித்தமையினால் தன்னியக்க பாதுகாப்பு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவின் யோசனைகள் அழுத்தங்களை வெளிப்படுத்துவதாக ஈரான் அறிவித்து சில தினங்களின் பின்னர் குறித்த பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டெஹ்ரானில் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருதரப்புக்கும் இடையில் குறுகிய கால யுத்த நிறுத்தத்தை மீறியுள்ளதாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை ரஷ்யா யுத்த நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. சோவியத் யூனியன் நாசி ஜெர்மன் படைகளை தோற்கடித்து பெற்றுக்கொண்ட வெற்றியை கொண்டாடும் நிகழ்வுகளுக்காக யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொண்டாட்டத்திற்கு தயாராகி வரும் ரஷ்யா வான்பரப்பில் யுக்ரைன் ட்ரோன் தென்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. இன்று அதிகாலை தமது ராணுவத்தின் 264 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்ய ராணுவத்தினர் ஒரே இரவுக்குள் பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் 850 ட்ரோன் வரை அவற்றில் காணப்படுவதாகவும் யுக்ரைன் தெரிவித்துள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கையின் அபிவிருத்திக்கு நெருக்கமான பங்காளராக செயல்பட வியட்நாம் தயார். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. 2030ஆம் ஆண்டில் இலங்கை வியட்நாம் முதலீட்டு இலக்கு 1 பில்லியன் டாலர் என ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலின் பிரதான சந்தேக நபர் கபில மர்மமான முறையில் மரணம். அட்டமாஸ்தானாதிபதி பல்லேகம தேரரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. ஹோமோஸ் நீரிணையில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற போதும் தொடர்ந்தும் யுத்த நிறுத்தம் அமுலில். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் 20 நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: நேற்றைய தினம் சீடெடுக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 1, 4, 14, 27. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 1, 4, 14, 27. சூப்பர் பரிசு ரூபாய் 635 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 77,71,120 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 639 லட்சம். எதிர்வரும் சீடலுக்கான ஊதாநிற அத கோடிப்பதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி விருச்சிகம். வெற்றி இலக்கங்கள் 3, 15, 26, 62. மீண்டும் ஒரு முறை, ராசி விருச்சிகம். வெற்றி இலக்கங்கள் 3, 15, 26, 62. ரூபாய் 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. சூப்பர் பரிசு ரூபாய் 74 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,65,96,200 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 78 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுக்கான கருநீல நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்டுள்ளவர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் தொகைகளை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுபபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 20, 21, 45, 61. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 20, 21, 45, 61. ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 6, 1, 8, 6. மீண்டும் ஒரு முறை, சுபகேஸ் சீட்டிலப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 6, 1, 8, 6. சூப்பர் பரிசு ரூபாய் 1,225 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 71,94,240 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொதி ரூபாய் 1,229 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 19, 25, 44, 64. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 19, 25, 44, 64. லக்கி சான்ஸ் இட்டிலப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 6, 1, 0, 0. மீண்டும் ஒரு முறை, ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 6, 1, 0, 0. சூப்பர் பரிசு ரூபாய் 553 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 78,67,240 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 555 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுக்கான சிம்மஞ்சல் நிற சன்னிதா அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட கப்ரோகவுக்கான வெட்டி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 1, 12, 20, 36. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 1, 12, 20, 36. சுபர் இலக்கம் 40. மீண்டும் ஒரு முறை, சுபர் இலக்கம் 40. கப்ருக முதலாம் கோடிப்பதி பரிசு பொதி ரூபாய் 2,605 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிப்பதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடிப்பதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,30,71,440 ஆகும். அடுத்த சுப கோடிப்பதி பரிசு பொதி ரூபாய் 2,614 லட்சம். எதிர்வரும் சீட்டிலப்பின் இளம் மண்ணிற கப்ருக அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட சுப்ரதன சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 3, 1, 4, 4, 4, 4. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 3, 1, 4, 4, 4. சூப்பர் பரிசு ரூபாய் 278 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 37,69,440 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 279 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்ரதன சம்பத லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ஜெய சம்பதவுக்கான வெட்டி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 4, 4, 4, 4. ரூபாய் 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 25 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 60,24,200 ஆகும். அடுத்த சீட்டிலுக்கான ஜெயசம்பத சிவப்பு நிற அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்திருங்கள். சசிரிக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 12 17 31. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,04,520 ஆகும். எதிர்வரும் சீட்டலுக்கான பச்சை நிற சாசரி அச்சிடப்பட்ட லொத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: ஜே ஜே திரைப்படத்திற்காக பரத்வாஜின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்தாச்சு. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0725-0301-0725-0111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு சொந்தம் இருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க
1: விஸ்வநாதன்?
0: விஸ்வநாதன், சாப்பிட்டீங்களா?
1: நானும்
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் விஸ்வநாதன். அப்புறம் சொல்லுங்க, ஊர் சைடு எல்லாம் எப்படி? மழையா வெயிலா?
1: மழை.
0: அப்படியா? சரி சரி விஸ்வநாதன். சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: காலகேகம் பாவத்த நீலகாந்தம் மார்மர் அம்சி குடும்பத்துக்காகவும்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: மிஸ்டர் மைல் ஓவரா போறீங்க.
3: படவுலகில் ஒரு பராசக்தி பட்டை திட்டப்பட்ட வசனத்தில் புதிய யுக்தி, கலைஞர் கையில் எடுத்தது சீர்திருத்த கத்தி, தமிழகமே நின்றது தலை சுத்தி, உனக்கு தெரியுமா அவரை பத்தி? ஜெமினி எஸ்எஸ் வாசனோட சந்திரலேகா பாத்திருக்கியா? அதுல நூத்து கணக்கான மேளங்கள் மேல பெண்கள் ஆடுவாங்க ட்ரம் டான்ஸ், அது பாத்திருக்கியா? இல்ல விடுபிள்ளை, இன்னைக்கும் கண்ணிலே நிக்கும் அந்த ட்ரம் டான்ஸ். உனக்கு தர ஒரு சான்ஸ், பாரு ஒரு கிளான்ஸ், அப்புறம் ஆடுவோம் டப்பா டான்ஸ்.
2: God, Mr. Pillai, what sort of behavior is this?
4: இது அடக்கடக்க அதிகமாயிரும்.
2: Enough is enough. Final 8C with your channel and with your employees and all of your license.

0: இன் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: 92.8 வசந்தம் FM.
1: வசந்தம் FM, the breath of Tamil.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படியே சந்தோஷமாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலயும் பாத்தீங்கன்னா சுப்பாயிட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0301 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் யாரும் சொல்லி பார்க்கலாம். மேலும் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அம்மா நல்லா இருக்கீங்கம்மா.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: ஆமாமா, சாப்பிட்டு தான் வந்து வேதியெல்லாம் போட்டு பாட்டு கேட்டு கேட்டுக்கேங்கம்மா.
0: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல பாட்டுங்கம்மா.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நன்றி.
0: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது கில்லி திரைப்படத்திற்காக.

திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. இணைவை தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-001 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி வெள்ளப்பத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, இரவு நேர வணக்கம். பண்டாரவளையிலிருந்து வினோதன் மற்றும் வினு, லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்து கலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். டிக்கோயா புளியவத்தையிலிருந்து போல்வின் நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். மனைவி ரெனிகா மற்றும் மகள் டென்சீலா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி குகனீஸ்வரன் ஜப்னாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. பசரையூரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பலாங்குடியிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ரொசலகமையிலிருந்து குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிய இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ரமேஷ் கான் ஜெயசீல நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. கொழும்பு 15 இரவு நேர வணக்கம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஆரையம்பதி தீரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி ரஞ்சினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. செல்வசநிதி சுதன் தொண்டி மன்னார்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, இரவு நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பெரிய குறியானை வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். இது ஆதி திரைப்படத்திற்காக.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் 8:33.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
2: இப்படி சும்மா பொய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
3: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
4: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
5: ஆட்டிகளுக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிடுற
6: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
7: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
8: இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும். அந்த

0: வீரசிவாஜி திரைப்படத்திலிருந்து டி மானின் இசையில் ஒரு சுப்ரான் பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இன்னும் கொஞ்ச நேரத்தான் இருக்கு. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். இரவு நேர வணக்கம் முஸ்தகின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா வசந்தத்தோடு இணைந்தவாறு இருக்கின்றேன்.
0: சாப்பிட்டீங்களா?
1: இல்ல மேடம், நான் எப்பவும் 10 மணிக்கு பிறகுதான் சாப்பிடுவேன்.
0: அப்படியா? அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா வசந்தத்தை கேட்டவாறு இருக்கின்றாங்க.
0: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா முஸ்தகீனுக்கு?
1: நிச்சயமாக, எனக்கு ஒரு பாடல் வேணும்.
0: என்ன பாடல்?
1: வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
1: ஓகே மேடம். இந்த வசந்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் அனைத்து இதயங்களுக்கும் அபரின் ஆகியோருக்கும் எனது பாலமனை அனைத்து நண்பர்களுக்கும் கல்மனை இருக்கா நட்டாளஜனை ஹைதர் தெந்தக்குள ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நீலமேகம் கோவிந்தராஜ் ஆகியோரை இணைத்துக் கொண்டு உங்களோட எனக்கு அவங்க கேட்போமே.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: மேடம் நன்றி.
0: We're gonna

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: உனக்கு கால வச்சு போச்சா?
3: நான் இங்கதான் கிடக்கேன்.
2: ராசாக்கு பசி அல்லே கவுது.

0: உலகின் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஔசையா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி

வித்யாசாகரின் இசையில் ஒரு சுவரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து ஒழிக்க இருக்க பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நீர வணக்கம். இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா பதுள்ள ஆலையிலிருந்து சக்தி, மனோஜ், தேவிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மூதூர் பட்டுத்திடலிலிருந்து வடிவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, இரவு நீர வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சியோட அட்டனில் இருந்து நவீன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. பாஸ்கரன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நீர வணக்கம், இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மனோஜ்குமார் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி குமாரி நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா, இரவு நேர வணக்கம், விஜயகுமார், தீபா, விதூரா, அதோரா, லக்ஷான், சத்தான் மற்றும் தொண்டைமான்புரம், கொட்டகலை, வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ரஞ்சனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா ரமேஷ் காந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒளிக்கற்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் தோழி ஆனந்தி. தொடர்ந்து நேர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் டிலுக்சன். நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி அனந்தி. காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்க போகின்றோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரா பொழுது வணக்கம். ஒவ்வொரு இரா பொழுதுமே அழகான இரா பொழுது. காற்றலி வசந்தத்தின் இந்த இரா பொழுது இன்னும் ஒரு அழகான இரா பொழுதாக இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு இன்றைய நாளும் வாரத்தினுடைய இறுதி நாள் வெள்ளிக்கிழமை அன்று இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு வரப்போகின்றது. நேரம் சரியாகிறது 9 மணி.

காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கட்டுக்கொண்டிருக்கின்றோம். அழகான இரா பொழுது இந்த உலகத்துல காதல், எல்லாருமே காதல் பண்ணுவோம். இந்த காதல் ஒரு விதமான தனித்துவமான ஒரு உணர்வு கொடுக்கக்கூடியது. சில நேரங்களில் சண்டை, சில நேரங்களில் பொழுதுலட்சம் ஒன்றும் தொடர்ச்சியாக என்றும் கூட இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா ஒரு நாங்களும் இணைந்திருக்கப் போகின்றோம். 12 மணி வரைக்கும் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலைகவணி தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அல்லது 0112-775-1111க்கு நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த காதல் அப்படின்னு சொன்னால் அழகான ஒரு விஷயம். காதலில் வந்து நாங்கள் காதல் அப்படின்னு சொன்னால் இயல்பை நாங்கள் யோசிக்க வேண்டிய யோசிக்கிற விஷயம், ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறது, இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறது, இது எல்லாமே தாண்டி இந்த காதல் அப்படின்னாலே ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் மேல, ஒரு பையனுக்கு ஒரு அம்மா மேல, இல்லை அப்பா மேல, இல்லை தம்பி மேல, தங்கச்சி மேல, இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு வெஹிக்கிள், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். இது ஒவ்வொன்றுமே நாங்கள் அதிகமாக நேசிப்போம். நேசித்துட்டு அது நம்ம கையை விட்டு போகும்போது ஏதாவது ஒரு விஷயம், பொருளாக இருக்கலாம், இல்லை உறவாக இருக்கலாம், நாங்கள் அதை பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப தூரமாக இருக்கும் போது அதை அதிகமாக மிஸ் பண்ணுவோம். அந்த ஒரு உணர்வு எங்களுக்கு சொல்லும், நாங்கள் அவங்களை எவ்வளோ நேசிக்கிறோம், எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அது பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு உறவாக இருக்கலாம். காற்றாலை வசந்தத்தின் இன்றைய வசந்த நிலா உங்களுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இன்றைய 12 மணி வரைக்கும் நகரப்போகின்றது. நான் பார்த்த ஒரு நபர் எப்படி அப்படின்னு சொன்னால், அதிகமான பொசிசிவ் அப்படின்னு சொன்னாலே அவங்க தான் அதனுடைய உச்சம் அப்படின்ற மாதிரி. அதிகமான சண்டை, அதிகமான காதல், எவ்வளவு சண்டை போடுறாங்களோ அதுக்கு இது மாதிரி காதல். நீ அதை பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, உன்னோட எல்லா விஷயத்துலையும் நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது அந்த பொண்ணு நினைக்கிறா. அது வந்து அந்த பையன் என்ன அதிகமாக துன்புறுத்துறான், இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அவனுக்கு அடிமையாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லைங்க. அந்த பையன் அவங்கள அந்த பையனோட லைஃப்பில் அந்த பொண்ணு ராணியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதனால தான் அவ்வளவு பாசிசிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இன்றைக்கி நான் பார்த்த ஒரு அழகான காதல், அழகான காதல் அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அழகான காதல் இருக்கும். இந்த காதலில் நாங்கள் அதிகமாக சண்டை போடலாம், அதிகமாக நாங்கள் வார்த்தைகளை விடலாம், ஆனால் அந்த சண்டை முடிஞ்சு ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு குறுகிய நேரத்துக்கு பின்னாடி ஓகே அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த நிமிடங்கள் ரொம்ப ஒரு பொக்கிஷமான மூமெண்ட்டில். ஸோ யாரையுமே தொலைச்சிடாதீங்க. தொலைச்சா இந்த லைஃப்பில் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான உங்களுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலாவும் நகரப்போகின்றது. நேரம் சரியாக இரவு 9:10.

0: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
1: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
2: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானவா?
3: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
4: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: நான் காத்திருந்த பொழுதுகள் எல்லாம் உனக்காகவே இந்த வசந்த நிலாவே காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒளித்து இந்த பாடல்களது வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் நிலவேவா திரைப்படத்திற்காக இனிமையான பாடல், அனுராத ஸ்ரீராம் மற்றும் விஜய் பாடிய இனிமையான பாடல். காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலைக்கவணி தொலைபேசிகளுக்கும் 0112-775-0013 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினோடாக உடனே சொந்தம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் வடிவேல் ஐயா, நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமாக இருக்கிறேன். எப்பவுமே நலந்தான். அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு 90s, அதாவது இப்போ நீங்க கேட்கக்கூடிய பாடல்கள்ல மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
1: நான் கூடுதலாக நான் இடைக்கால அதிகம் விரும்பி ரசிப்பது. அதே நேரத்தில் இந்த பாடல்களையும் கேட்பேன். இடைக்கால பாடல்கள் என்று சொன்னால் என்னால் அதிக பாடல்களை குறிப்பிட முடியும். ஒரு பாடலை குறிப்பிடவா?
0: கட்டாயமா குறிப்பிடலாம்.
1: எனக்கு பிடித்த பாடல்கள் மிகவும் அதாவது பாடல்கள் என்ன நிறைய பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடலாகும்.
0: இனிமையான பாடல்.
1: ஆமா, நிச்சயமா அது எல்லோரும் விரும்பி ரசிக்கக்கூடிய பாடல்.
0: அந்த பாடலோட இசை எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா?
1: நிச்சயமா. இசை மட்டுமல்ல, அவ பாடகர்களின் குரல் இனிமை, அந்த பாடலின் கவி வரிகள் அனைத்தும் காலத்தால் என்றும் அழியாதது.
0: நன்றி, உங்களோட பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம். தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அழைப்பில் என்னும் ஒரு நேயர். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நானும்
0: உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
2: நல்லாவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா மனசுக்கு இதமா இருக்கு.
0: ரொம்ப நன்றி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
2: எல்லாமே இருந்தோம்.
0: ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இனிமையான பாடல் கேட்கலாம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். ஒழுக்கம் இந்த பாடல் எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடல், கேட்கலாமா?

கனவை காதல் என்பது கனவாய் போனா கனவே கனவே கனவே காதல். அப்பா

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:40 நிமிடம்.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்

0: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு. சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம இது நம்ம
1: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
2: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
0: அவளோட சிரிப்பு,
2: அவனோட பார்வை,
0: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக இரவு 9:48. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கவனை தொலைபேசியிலும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது எங்களுடைய ஃபேஸ்புக் சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு நாங்களும் பயணிக்கலாம். ஹாய் அன்பான இனிமையான இரவு பொழுது வணக்கம் என்று சொல்லி ஹப்பத்தலையிலிருந்து ரஞ்சித் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. பாடக ஜியா அன்பானவனுக்கும் சொல்லி போனீஸ் போனீஸ் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. அன்பான இனிமையான வணக்கம் நாடும் நிகழ்ச்சியோடு என்று அக்கலை பெற்று பப்டில நிஷா அன்பானவனுக்கும் சொல்லி ஹாய் அன்பானவனுக்கும் நாடும் நிகழ்ச்சியோடு மகன் நவீந்து, கணவர் சிரஞ்சீவன் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்லாந்தை ரஞ்சனி அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு கேந்தக்கொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன், எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை டிலு எப்படி இருக்கீங்க, சுகமா, வாழ்த்துக்கள் பல கோடி என்று சொல்லி அண்ணா சந்திரகுமார், அண்ணி அந்தோனியம்மா, செல்லக்குட்டி லூக்ஸி, அக்கா சந்திரா, மச்சான் நாகராஜா, அன்பான ஜெயா அம்மா, சகோதரா சாருன், சப்புகள் கந்த, வசந்தகுமார், தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், நீர்கொழும்பு ஷேம்குமார், வத்தலை ஐயா கண்ணு, கொச்சிக்கடை ஈடன், வெளிமலை செல்வராம், கல்முனை ராமலிங்கம், முகமது ரிஸ்கான், மொன்றாக்கலை தனலட்சுமி, வாழைச்சேனை பத்மா, சாந்தி கோவிந்தராஜ், அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. இனிமையான வணக்கம் சொல்லி புவனேஸ்வரன் மங்கையகரசி அன்பான வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லியிருக்காங்க. இனிமையான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு ராஜகோபால் பாலா மற்றும் ரஞ்சனி அன்பான வணக்கம் சொல்லி ஹாய் அன்பான வணக்கம் கன்னியா கொஞ்சா கன்னியா சோதி நோஷகான் அன்பு சாரி ரிகாஸ் ரீனாக்குட்டி எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கந்தலாக்கிய வேதி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் தளபதி, அருமையான இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கும் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? நானும் வசந்த நிலாவோடு தான் அருமையான அறிவிப்பாளருடன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே அருமையிலும் அருமை. சில பாடல்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கின்ற சொல்லி எனக்கும் இனிமையான பாடலில் தாங்க எம் வி சாமி, உப்புக்குளம் பிள்ளையாய் பிள்ளையார் கோயிலடி மன்னார் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் மன்னார்ல இருந்து அன்பான வணக்கம் சொல்லி நாவலப்பேட்டையிலிருந்து குமுத கிருஷ்ணசாமி, ஹாய் டிலுக்ஷன், அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு, எனக்கும் இனிமையான பாடல் என்று கழுதாவளி சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. லண்டன்லிருந்து குமுதராஜ் அன்பான வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு என்று, ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி அட்டாம்பிட்டிய புஷ்பராஜ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த லீலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:08 ஆகி கொண்டிருக்கின்றது. அழகான இரா பொழுதில் இனிமையான கவிதைகள் மற்றும் இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வார்த்தைகள் கொடுத்து வசந்தத்தை வீசுகின்றது வசந்த லீலா. நேரங்கள் நகரலாம், ஆனால் நினைவுகள் எங்கோ நிலையாகவே நிலைத்திருக்கின்றது. பிடித்த பாடல்கள் மனம் பேசும் கவிதைகளோடு நகர்கின்றது வசந்த நிலா. எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்ற எல்லாமே நேர் சந்தங்கள் கவிதையோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இந்த அழகான இரா பொழுதில் தொடர்ச்சியாக உங்களுடைய மனதை வென்ற கவிதைகள், உங்களுடைய மனதை வென்ற பாடல்களோடு நிகழ்ச்சியை நகர்த்தி செல்ல நேரம் கலையகத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு அழைப்பினை ஏற்படுத்தி அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் ஊடாக நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய பதிவுகளோடாக நீங்களும் கேட்கலாம். உங்களுடைய காதல் கவிதைகள் மற்றும் உங்களுடைய உணர்வுகள் கலந்த கவிதைகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அலைக்கவணி தொலைபேசியிலும் 0712-775-0001 அல்லது 0312-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக ஒரு நேயர் சந்தம். வணக்கம்.
1: வெள்ளிக்கிழமை
0: பாடல்கள் படிச்சிருக்கா சோமூர்த்தி? உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைப்பில் இன்னும் சொந்தம். வணக்கம். அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா? வணக்கம் சரோஜினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் படிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷம்மா. தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம். நன்றி. அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நேரம் சரியாகிறப்ப 10:10.

0: மூச்சலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:22 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கின்றது. அழகான இரா பொழுதில் இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0013 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக ஒரு நெயில் சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம். அன்பான இரா பொழுது வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் தபுமால் கண்ட பெரிய குடியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வணக்கம் வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப அருமையான பாடல்கள். இறுதியாக ஒழித்த பாடல் ரொம்ப அருமையான பாடல்.
0: ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக நிகழ்ச்சி காட்டுட்டே இருங்க. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை வீரன் வத்தலை ஐயா கண்ணன் இருக்கோம் சாயம்குமார் ராஜமாணிக்க ராஜேந்திரன் மும்தாஜ் பேகம் பாதி கொச்சின தம்பி மாச்சந்திரன் தலவாக்கலை கிருஷ்ண பக்தன் நம்ம கிட்டிய ராசையா அருள்மொழி ராஜ் கார்பரேஷன் ராஜ்குமார் குவாபிட்டிய 500 வீட்டுத்திட்டம் சுரேன் நலன் குமார் வெளிமட செல்வராம் மாவடி விரும்ப சசிகுமார் மாபூல கருணா இவர்களுக்காக கேட்போம்.
0: ரொம்ப நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். மலைப்பில் இன்னும் ஒரு நேர் சொந்தம். வணக்கம். அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
2: என்ன
0: பெயர்? அகில், உங்களுடைய வானொலி விளிம்பு நீங்க கம்மி பண்ணிட்டு நான் பேசுறதை கேட்டு பேசுறீங்களா? எப்பவும் நீங்க எங்கள் கலைப்பினை ஏற்படுத்தும் பொழுது உங்களுடைய அழைப்பை சரிபார்த்து நீங்களும் பேசலாம். அழைப்பினோட என்னுடைய சொந்தம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? கணேஷ், எப்படி இருக்கீங்க கணேஷ்?
3: நல்ல சும்மா இருக்கும். தாங்கள்?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
3: நல்லா பிடிக்கும்.
0: ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
3: மகன் ரமேஷ், மகள் ரமிலா, மகன் ரமேஷ், வசந்த உள்ளங்கள் அனைவருக்கும்.
0: ரொம்ப நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இனிமையான பாடல் கேட்கலாம். நேரம் சரியாக இரவு 10:24 நிமிடம்.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டி 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்

0: காய்ச்சலை வசந்தத்தின் வசந்தங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0132 7750 0001 அல்லது 0132 7750 1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக உன்னுடைய சொந்தம் வணக்கம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைப்பினூடாக உன்னுடைய வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் நிரந்தர பணவாசி கணபதி பேசுறேன்.
0: வணக்கம் கணபதி, எப்படி இருக்கீங்க?
1: அருமையான பாடல் தேர்வு.
0: ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்
1: அண்ணா? பணவாசி ஒன்னா நம்பர் இருக்கும் சோமசிரி அல்லாவுக்காகவும், பணவாசி இருக்கும் இமேலி அவர்களுக்காகவும், பாபு அவர்களுக்காகவும், எட்டாம் நம்பர்ல இருக்கும் கணேஷ் அவர்களுக்காகவும், ஒன்பதாம் நம்பர்ல இருக்கும் பொட்டுக்குமார் அவர்களுக்காகவும், பணத்தில் இருக்கும் லோகேஷ் குடும்பத்துக்காகவும், உங்களுக்காகவும் எனக்காகவும் கேப்பனா.
0: நன்றி. அனைத்து சந்தங்களையும் எடுத்துக்கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவில் தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இந்த அழகான நிலவினுடைய ஒளியில், நினைவுகளினுடைய வழியில், நிலவின் ஒளியில், நினைவுகளின் வழியில் ஒரு இனிமையான இரவு பயணம். இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இனி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஸ்ரீ அன்பானவருக்கும் சொல்லியிருக்காங்க ஃப்ரம்மா ஹரியந்தோடியிலிருந்து. இனி நிகழ்ச்சியோடு மறக்காமல் இணைத்துக் கொள்ளுங்கள் டெலிக்ஷன் அண்ணா அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நேரம் சரியாக இரவு 10:41 நிமிடம்.

0: சந்தம் எஃப்எம் 102.6 102.8 எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
1: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை
2: இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
3: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
0: விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை
4: ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
5: அவளோட சிரிப்பு,
4: அவனோட பார்வை,
5: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:55 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இருள் என்பது பயம் அல்ல, அது அமைதியினுடைய அணைப்பு. இந்த அமைதியினுடைய பொழுதில் அழகிய இசையோடு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:55.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய மூன்றாவது மலத்தியாளத்தில் நகலும் காலடி எடுத்து வைத்து நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அழகான இதா பொழுது இனிமையான பாடல்கள் மற்றும் இனிமையான கவிதைகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இனிமையான கவிதைகள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய மனதால் வருடி சென்ற கவிதைகள், கழுதலும் வழியாத உங்களுடைய நினைவுகளால் உருவான கவிதைகளோடு நிகழ்ச்சி சிறப்பாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பகலவன் விடுபெற்றான், நிலமகள் உறங்குகிறாள். வெளிகள் உறங்கினாலும் செவிகள் வெளுத்து கிடக்கட்டும் எங்கள் வசந்தத்தின் இசையோடு. பகலவன் விடுபெற்றான், நிலமகள் உறங்குகிறாள். வெளிகள் உறங்கினாலும் செவிகள் வெளுத்திருக்கட்டும் எங்கள் வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. நிலவின் ஒளியில் நினைவுகளின் வழியில் ஒரு இனிமையான இரவு பயணம் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கவணி தொலைபேசி இலக்கம் 0112 775 0013 அல்லது 0112 775 1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியுடைய மூன்றாவது மலத்தியாளத்தினுடைய எங்களுடைய ஃபேஸ்புக் சொந்தங்களை தற்போது இணைத்துக் கொண்டு நாங்களும் பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்று சொல்லி எழுந்துள்ள எல்ஜென் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, எங்களுக்கும் இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ரகுமா ரியால் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம். ஹாய் அண்ணா, இரவு நேர வணக்கம். நான் தேஜா. சாப்பிட்டீங்களா அண்ணா? உங்களுக்கும் எனக்கும் டிஜே அண்ணா, பிரதீபன் அண்ணா, மம்மி மற்றும் அம்மம்மா, மூத்தி மாமா, மகாதேவன் மாமா, வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வசந்தத்தின் செல்லுக்குட்டி தேஜா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நானும் என்று இந்த கலை அரசு மற்றும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கசீம், கதீஜா, ஹயாஸ், நின்சர், சதீத், நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நுரைச்சோலையிலிருந்து அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரசலகம குசலராஜா அன்பான வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு என்று அன்பான இரவு வணக்கம். டிலுக்ஷன், நல்ல சுகமா இருக்கீங்களா? பாடல்கள் எல்லாமே மிகவும் அருமையான பாடல்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இணையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கெனிகத்தேனை கடவுள கண்ணா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. கேரோலினா ஆகாஸ் அன்பான வணக்கம் சொல்லி, சதாச்சுதி அளவட்டி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து சப்புக்குள் கந்த பெரிய குழியானி வசந்தகுமார் அன்பான வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு என்று அன்பான இரவு பொழுது வணக்கம். டிலுக்ஷன், பாடல்கள் எல்லாமே அருமை. நானும் நிகழ்ச்சியோடு மும்தாஜ் பேகம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. பேகம் எப்படி இருக்கீங்க? தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, இனிமையான பாடல்களை கேட்கலாம். இனிமையான இரவு வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் டிலுக்ஷன், நானும் வசந்த நிலாவோடு என்று சொல்லி பேர்வலையிலிருந்து சமட் மாவட்டத்தின் நசார் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, இனிமையான இரவு வணக்கம். நான் ஹெட்டையந்தோட்டை வியோவிலிருந்து நிஷாந்தினி அன்பான வணக்கம் சொல்லி, என்னும் நியாஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிஷா மாவன் நிலையிலிருந்து ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு. எப்படி சுகம், நல்லா இருக்கீங்களா? என்னவனுக்காக ஒரு பாடல் என்று சொல்லி மட்டக்களப்பு அரசையடி ஆஷினி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன், நானும் நிகழ்ச்சியோடு. பெரிய நிலாவணி கிருஷ்ணா அன்பான வணக்கம் சொல்லி, ஹாய் ப்ரோ அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு. எனக்கும் இனிமையான பாடல் என்று ஆரையம்பதி இதே ரத்னம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. பலங்குடை அவனாசி வைஜெயந்தி மாலா மற்றும் சிவேந்திரன் வாகரையிலிருந்து கொஸ்லந்தை கிருஷ்ணகாந்தி அன்பான வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லியிருக்காங்க. கென்யா மஹரப் நகர் நசூர் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. சிறகுகள் உடைந்த கழுகின் சுயசரிதை போல் அவளின் சுயம் வரம் தீண்டாத அவளின் காதல். சிறகுகள் உடைந்த கழுகின் சுயசரிதை போல் அவளின் சுயம்பரம் தீண்டாத அவளின் காதல் என்று சொல்லி மன்னார் வேப்பங்குளம் ஃபாயிஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இனிமையான பாடல். நேரம் சரியாக இரவு 11:11 நிமிடம்.

பள்ளியை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: காதலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0112-775-0012 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய முகப்பத்தின் வாயிலாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தற்போது அழைப்பினுடைய சொந்தம். ஹலோ, வணக்கம். வணக்கம். அன்பான வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? நலம் பருள் மொழி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் இனிமை, எல்லா பாடல்களும் நல்ல பாடல்கள்.
0: ரொம்ப நன்றி அம்மா. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? உங்களுக்காக முயற்சி பண்றேன். நன்றி. சருகுக்கும் விலைக்கும் பெரிதாய் வேறுபாடு ஒன்றுமில்லை. உதிராமல் இருக்க கொஞ்சம் ஈரம் மட்டுமே அவசியமாக இருக்கின்றது. வாழ்க்கையை போலவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதிகமாக ஒரு சில விஷயங்களை தீர்வோம், ஒரு சில விஷயங்கள் அதிகமாக நாங்கள் எழுந்திருவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனாலும் என்ன செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நாங்கள் இழந்துருவோம். இழக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்களை தேடி மீண்டும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாத கேள்விக்குறி தெரியாதது. தொடர்ச்சியாக காட்சியில் வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இனிமையான பாடல்களை நீங்களும் கேட்கலாம். நேரம் சரியாக 11:25.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:46 கொண்டிருக்கின்றது. ஒளித்தோ இந்த பாடல் இது வித்யாசாகர் இசையில் அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல். தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கவரி தொலைபேசி எனக்கும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் பேஸ்புக் ஊடாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு குறுகிய நேரமே உங்களுக்காக காணப்படுகின்றது. தற்போது அழைப்பினூடாக ஒரு நேய சொந்தம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் டிரெக்ஷன். நான் ட்ரிங்க் மணிப்பூர் அனிஃபா.
0: வணக்கம் மணிஃபா, எப்படி இருக்கீங்க அனிஃபா?
1: சூப்பராக நிகழ்ச்சி காட்டிக்கொண்டிருக்கேன். அருமையான பாடல்கள், நிகழ்ச்சி சிறப்பு, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி அனிஃபா. சொல்லுங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் இந்த பாடல்.
1: பூவே முதல் பூவே ஒரு பனி புலி எனக்காக. அந்த பாடல் என்ன ரொம்ப பிடிக்கக்கூடிய பாடல் முக்கியமாக பாருங்க. ஒரு குட்டி கவிதையும் இருக்கு சரியா?
0: சொல்லுங்க.
1: அன்பே, உன் இதயத்தை என் இதயத்தோடு ஒட்டி வைத்திருக்கிறேன். நாம் இணை பிரியா காதலர்களாக எழுந்திருக்க நீ பேசிய இனிய வார்த்தைகளை என் நெஞ்சுக்குள் புதைத்து வைத்திருக்கிறேன். நீ எனக்குள் புதைந்து கிடக்க வேண்டும் என்று உன்னை எனக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கிறேன். புயல் மையம் கொண்டாலும் நீ பறந்து விடக்கூடாது என்று என் உயிர் இருக்கும் வரை உன்னை என் இதயத்தில் வைத்து பூஜித்துக் கொண்டே இருப்பேன். பூவே முதல் பூவே ஒரு பனித்தொழி எனக்காக. நன்றி, வாய்ப்புக்கும் நன்றி. பாடலை மத்தள ஐயா கத்துக்கா வேண்டியும் எனக்கும் எனக்காகவும் உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கட்டுக்கொண்டு அனைத்து நேரங்களுக்காக வேண்டியும் காப்போம்.
0: அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி. தொடர்ச்சியாக அழைப்பினுடாக என்ன நிகர் சொந்தம். வணக்கம். அன்பான வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டா. நீங்க சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டோம். உங்களுடைய பாடல்கள் நம்மளே மறந்து கேட்கக்கூடிய பாடல்களா இருக்கு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தரும் பாடல்கள்
0: ரொம்ப நன்றி அம்மா. தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க. இன்னும் இனிமையான பாடல்களை கேட்கலாம். ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
2: உங்களுக்காகவும் எனது பிள்ளைகளுக்காகவும் வடிவையா மாமா அருள்மொழி மற்ற ஆட்டோ விஸ்வநாதன் தம்பி தயாளன் ராமாந்தி சோமசரி ஐயா குலரத்னம் ஐயா மையந்தூர் பாத்தி அம்பாந்தத்தை ஜெமீலா மரசு இவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு
0: நேரம் சரியாக இரவு 11:50.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த நிலா.
1: காஜலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாகிறவ 11:54 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியினாலும் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சந்தோஷமான நன்றிகளை கோரி, நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள முடியாத சொந்தங்களை மற்றும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வேன் என்று தொடர்ச்சியாக வசந்தம் தரும் நிகழ்ச்சிகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நலிஞ்சம் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா. நிலுக்ஷன் நன்றி சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம். நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம மேற்கொண்டாலே போதும், நிரந்தரமாக நம்முடைய இல்லத்திற்கு மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். முதல்ல நம்ம வீட்டிலேயே அதை எப்படி நாம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்த இடமாக, மங்களகரம் நிறைந்த இடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதனால நீங்க வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வீட்டு வாசல்லையே மங்களகரமா கோலம் போட்டு நல்ல வாசனை உள்ள மலர் செடிகளை வாசல்ல நாம வச்சு, வீட்டுக்குள்ள நுழைகின்ற போதே ஒரு நிலை கண்ணாடி அல்லது ஒரு கற்பக விநாயகரினுடைய படம், இது வந்து நாம நுழைகின்ற இடத்திலேயே வரக்கூடியவர்கள் பார்க்கும் வண்ணமாக வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது. அதனால முதல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த திசை உள்ள வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படின்னு எந்த திசை பார்த்த வாசல்களாக இருந்தாலும் நமக்கு கணக்கு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது உள்ளே நுழைபவர்கள் கண்ணுக்கு எதிரில் தெரிகிற மாதிரி ஒரு நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகர் படம், இது ரெண்டும் தான் வந்து வைக்கணும். அதற்கு அடுத்தாற் போல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டிற்கு உள்புறம் பார்த்தாற் போல ஒரு மகாலட்சுமியினுடைய படம் கண்டிப்பாக வைக்கணும். பல பேர் மகாலட்சுமியை வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைப்பாங்க, அப்படி வைக்க கூடாது. மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தை பார்க்கிற மாதிரி தான் நாம வைக்கணும். அதனால மகாலட்சுமியினுடைய படம் ஒன்று உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும், விநாயகர் படம் ஒன்று வெளியில பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தா இந்த வாஸ்து தோஷம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு நிறைய போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறோம் இல்லையா, அது அத்தனையுமே போய்விடும். இறைவன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வார். இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த வீட்டை எப்படி மாத்த முடியும், வாசலை எப்படி மாத்த முடியும்? அதனால இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் முதல்ல. அதற்கு அடுத்தாற் போல வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். எங்க வந்து சுத்தம் நிறைந்திருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி நிறைந்திருப்பாள். நம்மளே வந்து ஒரு இடத்துல போய் உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமா இருந்தா தானே உட்காடுறோம். அதனால வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அந்த காலத்துல நமக்கு சொல்லுவாங்க, கூட்டி ராத்திரி ஆனா வெளியில தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இரவு நேரங்கள்ல ஏதாவது, இப்போ தங்கத்தோடு போட்டிருக்கிறோம், கொலுசு போட்டிருக்கிறோம், குழந்தைங்க மோதிரம் போட்டிருக்கோம், செயின் போட்டிருக்கோம், ஏதோ விளையாட்டு நேரத்துல அது கீழே விழுந்திருக்கோம், நமக்கு தெரியாது, கூட்டி நம்ம பாட்டுக்கு தூர போட்டுட்டோம்னா காலையில அதை காணோம்னு தேடி நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணமும் அதுல அடங்கும். அதனால பெரியோர்கள் நமக்கு சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் ஏதாவது ஒரு வாழ்க்கை காரணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கும். அதனால வீட்டை வந்து எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும். குறிப்பா பூஜை அறை, நம்முடைய சமையல் அறை, இது இரண்டுமே வந்து எப்போதுமே சுத்தமா இருக்கணும். பூஜை அறையில நல்ல நறுமணம் நிறைந்த வாசனை எப்போதும் வந்துகிட்டே இருக்கணும். அதனால்தான் ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போடணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. தீபம், நெய் விளக்கினால தீபம் ஏற்றணும். தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி அடியேன் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறேன், அதுல போய் நீங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன தீபம் என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்னா, அந்த தீபத்தினுடைய தகவல்களை நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வீட்டுல கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடணும். இது இல்லாம நாம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களுக்கு, வீட்டுல இருந்து அவங்க வெளியில போகும்போது குங்குமம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லணும். மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்கணும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், அகன் அமர்ந்து செய்யாள் உரையும், முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு சொல்றார்.
2: எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

நேர்காணிவிற்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இன்றைய நாளும் 8 மணி வரைக்கும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போகின்றோம். இன்று மே மாதம் 9 தேதி சனிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக, கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை இனிதாக்கும். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரியில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள இப்போதைய அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-77-5-0-0-1 அதே போல 0312-77-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 10 நிமிடமாய் கொண்டிருக்கிறது. வருகிறது பாடல், இது கழுகு திரைப்படத்துக்காக.

சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் அதே போன்று வெள்ளவத்திற்குரிய தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டுக்காக இருக்கிறாரு. அதே போன்று இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. இதேவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த கலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் ஊர்குடவத்து தமிழ்நாடு தோட்டம் மறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சந்துவேலி கருணாகரன் வந்திருக்கிறாரு. அதே போல ரசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. மட்டக்களப்பு கொக்குவில் சிவரஞ்சினி வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் இந்த நாள் சந்தோஷம் இருந்த நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று சிங்கராஜா ஆனந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நாங்களும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வேதுவலையிலிருந்து ஷமத் மாவத்தை நசார் வந்திருக்கிறாரு. இதேபோல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கிண்ணியாலிருந்து பாபுக் நகர் நசூர் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலஸ்ல இருந்து வள்ளமை போலவே நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாரு. ஆயகா காலை நேர வணக்கம் விஜயகுமார், திவா, விதுரா, அதேரா, லக்ஷன், சாந்தான் தொண்டமான்புரம், குடக்கல்லை சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக்கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இலக்கம் 3 சபமல் கந்த பிரியங்கா வந்திருக்கிறாங்க. மலர்ந்திருக்கும் காலை பொழுது நனதொரு நாளாக அமைய வாழ்த்துவதாகவும் அதே போன்று அன்பு கணவர் ரமேஷ் பிரபாத், அதே போன்று அத்தை மாலினி, மச்சான் சுதன், மகன்மார்களான பிரமோத், பிரணவ் மற்றும் கிஷான், டிலு ஆகியோர் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக கலகாவிலிருந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாரு. இவர்களை இணைத்துக் கொண்டு திருச்சக நீங்களும் சந்தோஷமாக உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு பிறந்த நாள் மற்றும் ஏனைய இதர பல நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள இப்போதைய அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-77-5003, அதே போல 0112-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகுடம் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 8 நிமிடம்.

இணையத்தில முகவரியூடாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தம் வானொலியின் சந்தோஷ நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக 8 மணி வரைக்கும் முடிந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்ற முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பன காலை நேர வணக்கங்களோடு பாதுக்க இருந்த சின்ன தம்பி வந்திருக்கிறாரு. பூமிகா சின்ன தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், நாகேந்திரன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், அழகசுந்தரம், அதே போல ரமணி, ரிலுக்ஷன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, எட்டந்தொட்டை, சிவாஜுலசரக்குடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் எம் எஸ் பெருமாள் மற்றும் கௌசல்யா, விஜயகுமார் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பிந்தினிலிருந்து ராசையா வந்திருக்கிறாங்க. மனைவி பத்மினி, தினு, சத்தார், வசந்தி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு எம் எஸ் பெருமாள் எட்டையந்தோட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, அதே போன்று மணிமாறன், கோபால், வசந்த குமார், அதே போல தங்கமணி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இந்த வேலையை வியூயில் அந்த மலர் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேரம் வணக்கம் அக்கா. இன்றைய தினம் தனுஜா தன்னுடைய 19வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சண்முகராஜா, அம்மா பவானி, குபிக்ஷான், சாந்தி, சந்திரமோகன், விக்னேஸ்வரன், அதே போன்று சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதேவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பெரிய கல்லாறு, உதயபுரம், உதயநிதி வந்திருக்கிறாங்க. கேஷாயினி அதே போல கிதுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பூண்டுலோயிலிருந்து என்கிரான் வந்திருக்கிறாங்க. பழனியாண்டி முத்துலிங்கம், மனைவி மல்லிகா, மகள் கலைவாணி, அதே போல சூர்யா, கீர்த்தீஸ்வரன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அடையாந்துட்டு திவ்யா வந்திருக்கிறாங்க. செல்வராணி, அதே போல சிவா, தாத்தா பாலசுப்ரமணியம், கௌசல்யா, மதுஷிகா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்கிறாங்க. இதேவேளை பகவந்தலாவு முத்தலட்சுமியில இருந்து சிந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நாளைய தினம் தன்னுடைய அன்பு சகோதரி மித்தி விதுர்ஷா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு கணவர் ஜீவனகுமார், அப்பா கேசவன், அம்மா தாரணி, அதே போன்று அக்கா அக்காவான மனோஜா, தம்பி அஜிஷன், அதே போன்று தங்கையான சிந்துவோ, அதே போல மகள் டிவானி, அஸ்வினிகா, சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். நீங்களும் உங்களின் மன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112275003, அதே போல 0112275111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.